கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள் காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:30 கேட்கலாம் மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல் நிகழ்ச்சிகள். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சுத் சென்டரின் புந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து மிசைக்கும் வசந்த விடியல், காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மனம் வீச இருக்கிறது கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 பூமுக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று புற தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் ஏன் புலம்புறோம். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும், 11:00 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று வளம் வர இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம், இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக. நிகழ்ச்சியில் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து மிசைக்கும் மகளிர் நேரம், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 11:00 தாராபுரம் R.R. சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக அதை தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருதுநராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் விஜயகுமார் அவர்கள், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று இசைக்கிருக்கிறது தென்காசி மாரியம்மாள் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும், 3:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சீனமின் வண்ணத்தூரிகை, வண்ணத்தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது பண்பலை கழகமாக, 5:00 இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 திரை இசை பாடல்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:05 புமக்ஸ் பனின்கள் ஜாட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள், 7:00 உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கும், 9:00 இரவு நேர இசைத்தென்றில் வீசும் கொடை தென்றில், 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க அழைக்கிறது தருமபுரி மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளை, 11:00 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க

படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

0: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1089.
1: பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து.
2: பெண்மானை போன்ற மிரளும் பார்வையும் அழகிய நாணமும் உடைய இந்த பெண்ணுக்கு புற அணிகலன்களை பூட்டுவதால் எந்த பயனும் இல்லை. குரல் எண் 1089 அதிகாரம் தகையணங்குறுத்தல்.
1: பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து.
2: பெண்மானை போன்ற மிரளும் பார்வையும் அழகிய நாணமும் உடைய இந்த பெண்ணுக்கு புற அணிகலன்களை பூட்டுவதால் எந்த பயனும் இல்லை. குரல் எண் 1089 அதிகாரம் தகையணங்குறுத்தல்.
3: 6:06 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை நிருப்பொழி 5 வசந்த விடியல்.

மலர்ந்த மலரின் வாசம் போல் மனமெங்கும் பரவும் மகிழ்ச்சியின் சுவாசம். வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய மகிழ்ச்சியும் தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல் அழகிய நினைவுகளுடனும் நிகழ்வுகளுடனும் பயணித்து மகிழ கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்
2: சீச்சி சீ, இவன் பேச்ச போய் நான் கேட்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனதான் மிச்சம்.
3: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
4: அடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
5: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு, அந்த பஸ் வந்த பாடில்ல. என்ன ஊருடா!
4: அப்பப்பா,

0: அன்னைக்கே சொன்னான், சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
1: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
2: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.
3: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
4: அதானே, ஏன் புலம்புறோம் ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. இன்று காலை 9 மணிக்கு வானவில்லை உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?

0: அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் மீனாட்சி அம்மாள் உடனுறை சொக்கநாத சுவாமி கோவில் ஆணி பிரம்மோற்சவ விழாவில் இன்று அம்மன் ரிஷப வாகனங்களில் எழுந்தருளல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாதரக்குடி முத்துமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை விமான மகா கும்பாபிஷேகம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வீரக்கல் சவுடம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மண்டலாபிஷேகம் ஆரம்பம்.
1: கோடை
0: பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் திருச்செங்காட்டங்குடி உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

சிவனின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்று திருச்செங்காட்டங்குடியில் அமைய பெற்ற உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில், சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 142 தேவார தலமான உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் அருகே அமைந்துள்ளது. இத்தல மூலவர் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தனி சந்நிதியில் அருள் பாலிக்கும் உத்ரா பசுபதீஸ்வரர் தற்போது

நெற்றியில் காயத்துடனே காட்சி தருகிறார். யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் சம்ஹாரம் செய்தார். இதனால் அவருக்கு தோஷம் உண்டானது. தோஷம் நீங்க இத்தலம் வந்தார். சுயம்புவாக எழுந்தருளி இருந்த சிவனை வழிபட்டார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தோஷம் நீக்கி அருளினார். எனவே சிவன் கணபதீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். வரிசையாக 8 சம்ஹார மூர்த்திகள் காட்சி தருவது இத்தலத்திற்குரிய விசேஷங்களில் ஒன்றாகும். கணபதீஸ்வரருக்கு வலபுறத்தில் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் உத்தரா பசுபதீஸ்வரர் இருக்கிறார். இவரே இத்தலத்தின் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாவார். இவரது பெயரிலேயே தலமும் அழைக்கப்படுகிறது. கைகளில் உடுக்கை, திருவோடு, திருசூலத்துடன் இவர் காட்சி தருகிறார்.

0: முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த பரஞ்சோதி என்பவர் பல்லவ மன்னரின் போர்படை தளபதியாக இருந்தார். சிவபக்தரான இவர் சிவனருளால் பல போர்களிலும் வெற்றி வாகை சூடினார். பரஞ்சோதியாரின் பக்தியையும் சிவத்தொண்டையும் அறிந்த மன்னன் அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அது சிவனுக்கே நேர்ந்ததாகும் என கருதி அவரை சிவத்தொண்டு செய்யும்படி வேண்டிக் கொண்டான். அவரும் ஏற்றுக்கொண்டார். மங்கை நல்லாள் என்பவரை மணந்து சீராளன் என்னும் மகனை பெற்றார். தினமும் சிவத்தொண்டர்களுக்கு உணவு படைத்த பின்பே தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்த இத்தம்பதியினர் அடியார்கள் கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் படைத்து வந்தனர். ஒரு சமயம் சிறு தொண்டர் வீட்டிற்கு அடியார் யாரும் வரவில்லை. எனவே அடியாரை தேடி அவர் வெளியில் சென்றார். அப்போது சிவன் அடியார் வீடத்தில் அவரது இல்லத்திற்கு சென்றார். சிறு தொண்டரின் மனைவி திருவன்காட்டு நங்கை பணியால் சீராள நங்கை அவரை வரவேற்று சாப்பிட அழைத்தனர். கனவு இல்லாத வீட்டில் சாப்பிட மறுத்த அவர் இக்கோயில் காட்டாத்தி மரத்தினடியில் இருப்பதாக சொல்லிவிட்டு இங்கு வந்தார். வீடு திரும்பிய சிறு தொண்டரிடம் மனைவி நடந்ததை கூறினார். மகிழ்ந்த சிறு தொண்டர் கோயிலுக்கு வந்து அடியாரை அழைத்தார். அவர் சிறு தொண்டரின் மகனை சமைத்து படைத்தால் மட்டுமே உணவருந்த வருவதாக கூறினார். அவரும் ஏற்றுக்கொண்டு மகனை அறுத்து சமைத்தார். சாப்பிடும் முன்பு அடியார் சிறு தொண்டரின் மகனையும் சாப்பிட அழைக்கும்படி கூறினார். திகைத்த சிறு தொண்டரும் மனைவியும் வெளியில் நின்று மகனை அழைக்க அவன் ஓடி வந்தான். மகிழ்ந்த தம்பதியர் வீட்டிற்குள் சென்றபோது அடியவர் வடிவில் வந்த சிவன் அம்பிகையுடன் காட்சி தந்து நால்வருக்கும் முக்தி கொடுத்து அருள் புரிந்தார். இவரே இங்கு உத்தரா பசுபதீஸ்வரராக காட்சி தருகிறார். இவரது சந்நிதி எதிரில் காட்டாத்தி மரமும் சிறு தொண்டர் குடும்பத்தினருடனும் காட்சி தருகின்றனர். செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் வேண்டுபவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டுகிறார்கள். தோஷம் மனக்குழப்பங்கள் நீங்கவும் இங்கு வணங்கலாம். கர்ப்பிணிகள் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ள சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை. திருசெங்காட்டங்குடி உத்தரா பசுபதீஸ்வரரின் அருளும் அம்பிகையின் ஆசியும் அனைவரையும் ஆட்கொள்ளட்டும். இன்று திருவாரூர் திருச்செங்காட்டங்குடி உத்தரா பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பிலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புது விடியலை இனிசியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: லால்னியால்.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க செல்லக்குட்டி?
1: ஐயமா வீட்ல இருந்து.
0: ஓ அப்படியா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: சைல்ட் பெனகாமி ஸ்கூல்.
0: சரி, அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: அழகா அந்த பொட்டு வச்சிருக்கீங்களே, அதை யார் வச்சு விட்டாங்க?
1: எங்க பாட்டி.
0: ஆ, பாட்டி பேர் என்ன?
1: அமுதா.
0: ஆஹா, அமுதா பாட்டி உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டு செஞ்சு தருவாங்க?
1: தோசை.
0: எத்தனை தோசை சாப்பிடுவீங்க?
1: சென்னையில் இருக்காங்க.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க பூந்தளிர் நேரத்துல? ரைம்ஸா எங்க சொல்லுங்க கேப்போ.
1: சப்பி சீஸ் சிம்பு சீஸ் ரோசி லீஸ் டீட்டின் கர்லி ஹேர் வெரி ஃபேர் ஐஸ் ஆர் ப்ளூ லவ்லி டு டீச்சர் ஃபேர் மிஸ்டேக் யூ எஸ் எஸ் எஸ்.
0: வா வா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி சரி, இந்த பொம்மையில் என்ன இருக்கு இந்த செப்பலில்?
1: செப்பல் பொம்மை இருக்காது.
0: இருக்காதா? அப்புறம் அது என்னது?
1: எனக்கு தெரியல.
0: சரி சரி, நீங்களா சரி, தலையில என்னென்ன பூ வச்சிருக்கீங்க?
1: நேத்து ஸ்கூல்ல ஒரு பூ கொடுத்தாங்களே.
0: என்ன பூ கொடுத்தாங்க நேத்து ஸ்கூல்ல?
1: மல்லிகைப்பூ.
0: ஓ, இது மல்லிகைப்பூ.

0: பூவா? எனக்கு தெரியாது மல்லிகைப்பூன்னு. அது கனகாம்பரம் பூ இல்லையா? இல்ல, அது என்ன கலர்ல இருக்கும் அந்த மல்லிகைப்பூ?
1: பிங்க் கலர்ல.
0: ஓ, இது பிங்க் கலரா? சரி சரி, ரொம்ப அழகா கியூட்டா பேசுறீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: நீங்க
0: படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
7: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது.

0: இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: புதுவெடிகளை இனிசியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை மண்வெளி நெருப்புடைய

நிகழ்ச்சியின் வசந்த விடியல். காலை தென்றில் காதல் சொல்லும் ரகசியம். இன்று நிகழும் ஒவ்வொன்றும் இனிமையாய் தொடங்கிய நல் விடியலின் அனைத்தும் நல்லதாய் நடக்கும் என்று நம்பிக்கையுடன் பயணிப்போம். இந்நாள் தரையிருக்கும் அழகிய நிமிடங்களுடன் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் வசந்த விடியல். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: வசந்த விடியல்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனி நம் கொடை பண்பலை 100.5 பல்சுவை தகவல்களோடு புலர் இருக்கிறது சுகமான காலை.

வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை அப்படின்னா என்ன தெரியுமாங்க? நல்லா படிச்சு பெரிய வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாரிச்சு சொத்து வீடு வாசல் பேர் புகழ் இருக்கிறதுலாம் சாதனைங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லைங்க. விதவிதமா வித்தியாசமா ரகரகமா ரம்யமா பலதரப்பட்ட எண்ணங்களோட செயல்களோட சிந்தனைகளோட வாழ்ற மனிதர்களை சகிச்சு அவங்க கூட நாமளும் இயங்குற இந்த செயல் தாங்க மிகப்பெரிய சாதனை. சட்டென மாறும் வானிலை மாதிரி சட்டென மனமாறும் மனிதர்கள் நுரை கொஞ்சம் அலையின கரை வந்து காலையும் நினைப்பாங்க, ஆர்ப்பரிக்கும் பெருங்கடலாகவும் மாறி போவாங்க. ஏன் என்னாச்சு, நம்ம இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்மள யோசிக்க முடியாத நேரத்துல சரி போவோம்னு சொல்லி நம்ம பாதைய பார்த்து இதெல்லாம் சகிச்சுட்டு கடந்து போய் சும்மா வாழ்றத காட்டிலையும் செம்ம மாசா செம்ம கூலா செம்ம ஹாப்பியா வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதாங்க மிகப்பெரிய சாதனை. அவங்க தாங்க உண்மையிலேயே உயர்ந்த சாதனையாளர்கள். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க அப்பனா, இந்தாங்க உங்களுக்கு தான் இந்த சாதனையாளர்கள் விருது. இந்த விருதை கொடுத்துட்டு கொஞ்சம் பாட்டையும் சேர்த்து போட்டு விட்டுட்டு உற்சாகப்படுத்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்டபு பத்தி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: 7:10 ஆயிடுச்சுங்க. இந்த அழகான பாடலை தொடர்ந்து இப்ப 7:10 அப்படின்னாலே என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, வேளாண் தகவல்கள் தான். வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று கறவை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாய பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-52 முன்னிணைத்து 24-83-903. எண் மீண்டும் 04-52 முன்னிணைத்து 24-83-903.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இந்த மாதிரி ஹாப்பியா இன்னைக்கு காலையிலே பேருந்துல வந்து கிளம்பி இருப்பாங்க யாருங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம அன்பு நேயர் தாங்க. 2:30 உங்கள் கூட பண்பலையின் 100.5 வரக்கூடிய வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினரா வர காத்திருக்காங்க விருதுநகர் விஜயகுமார். நல்லா இருக்குல்லங்க விஜயகுமார் சொல்றதை விட விருதுநகர் விஜயகுமார் சூப்பரா இருக்குல்ல. சரி, அவர் எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாரு, இதுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த நிகழ்ச்சியிலாம் கோடை பண்பலையில கலந்துருக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச பாடல் என்ன, அவருடைய அனுபவங்கள்லாம் என்ன, அப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறாம 2:30 கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப 7:13 ஆயிடுச்சு, வாங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டு வந்துடலாம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாட்டில் வர வரிகள்லாம் எனக்கு அத்துப்பிடிங்க. ஆனால் ஒரு சில பாடல்களில் வரிகள் தெரிஞ்சாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரிலங்க அப்படின்னு நிறையா பேர் இருப்பீங்க, நானும் இருக்கேங்க. அதுக்கு தான் கூடிய பண்பலை 100.5 7:20 என்ன வரப்போகுது பாட்டும் பதமும். வாங்க இன்னைக்கு என்ன பாடலில் என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: ஏழு மணி 25 நிமிஷத்துல வைக்கம் விஜயலட்சுமியோட குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டோங்க. இப்படி நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லைன்றத தாண்டி அதை ஒரு வரிகளாக எழுதி மெட்ட அசைத்து அதை பாடகர்கள் பாடகிகள் வச்சு பாடுறது எவ்வளோ கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்லங்க. என்னங்க செய்ய சொல்றீங்க, அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஆனால் என் கஷ்டத்தை என் பிரச்சனையை கேட்க எனக்கு யாருமே இல்லைங்க. நான் எங்கே போயிங்க புலம்புறது.

இப்படி புலம்புற, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி புலம்புற அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் திட்டுவாங்க. உனக்கு என்ன தெரியும், என்னோட கஷ்டம் என்னோட வலி நீ அனுபவிச்சாதான் உனக்கு அது தெரியும், அதனால தான் நான் புலம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அம்மா இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, புலம்புறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஏன் புலம்புறோம் எதுக்காக புலம்புறோம் அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கமா? என்னங்க செய்ய சொல்றீங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னோட தழை எழுத்து நான் புலம்பிட்டு போறேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏன் புலம்புறோம் அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கமா? யோசித்தது இல்லையில. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கோடி பன்பலை 100.5 வானவெளி நிகழ்ச்சியில வந்து சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் புலம்புறீங்க எதுக்காக புலம்புறீங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு போங்க. கொடைக்கானலின் முன்னணி பணி 0-4-5-4-2 இணைச்சிட்டு 24-24-24-24-24-26 அப்படின்ற எண்களையும் வரலாம். 24-24-29-290-333 அப்படின்ற எண்களையும் வரலாம். இதெல்லாம் கேட்டு இப்பவே புலம்ப கூடாது சரியா? இப்ப வாங்க உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு வந்துடலாம்.

0: கேட்குமே.
1: குர்குரு கண்ணாரி காதலை

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்
5: சீச்சீச்சி, இவன் பேச்ச போய் நான் கேப்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனதான் மிச்சம்.
6: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
5: அடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
7: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு, அந்த பஸ் வந்த பாடில்ல. என்ன ஊருடா!
8: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
9: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
7: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.
10: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
11: அதான, ஏன் புலம்புறோம், ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. இன்று காலை 9 மணிக்கு வானவில்ல உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?

0: தவறாம வந்துருங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கோடி பண்பலை 100.5 வானவ நிகழ்ச்சியில ஏன் புலம்புறோம் அப்படின்ற தலைப்புல வளமர காத்திருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. ஆனா இந்த ஊர்ல தாங்க என்ன சிறப்பு, நிறைய சிறப்பு இருக்கு. அதாவது இந்த பஸ் எல்லாம் இருக்குங்க, அதுல அந்த பஸ்ஸுக்கான அந்த கூண்டு கட்டும் தொழில் வந்து இந்த ஊர்ல தான் நடைபெறுதாங்க. இந்தியாவிலே முன்னணி பேருந்து கட்டுமான தொழில்களே இந்த ஊரு தாங்க பெஸ்ட். கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க. அப்படிப்பட்ட இன்னும் நிறைய சிறப்புகள் வாய்ந்த கரூர் மாவட்ட நேயர்கள் தாங்க இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மனதுடராக வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க அப்படின்னு அன்போடு ஆவலோடு கூப்பிடுறோம். தவறாம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க, சரியா?
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலை

0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: எங்க போனாங்க ரெண்டு பேரும்? அடடடா, மரியாதை மரியாதை என அமைச்சரும் மன்னதுலையா, எங்க போயிட்டார்கள் இவர்கள் இரண்டு பேரும்? ஓ, இந்த இருக்காங்களா, வாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு வந்துடலாம்.
0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: மன்னா, உங்களிடம் ஒரு கேள்வி.
7: கேளுங்கள் அமைச்சரே.
6: 100 எத்தனை முறை கழியும்?
7: அமைச்சரே, இதுவெல்லாம் ஒரு கேள்வியா? 10 முறை கழியும் ஐயா.
6: இல்லையே மன்னா, 100 ஒரு முறைதான் கழியும். ஒரு முறை அதை கழித்தாலே 100 என்பது 90 ஆகிவிடும். பிறகு எப்படி 100 முறை கழியும்?
7: அமைச்சரே, நீங்கள் என்ன புது கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? 100 முறைதான் ஐயா கழியும், ஒரு முறைதான் கழியும் என்பதெல்லாம் செல்லாது.
6: யூபிஎஸ்சி பதில்கள் அப்படி சொல்லாதே மன்னா.
7: என்ன, இவர் கேட்டது யூபிஎஸ்சி தேர்வில் வந்த கேள்வியா? அப்படியானால் சரியாகத்தான் இருக்கும். சரி, தெரிந்ததை போலவே மெயின்டைன் செய்வோம். இருக்கட்டும் இருக்கட்டும் அமைச்சரே, இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் இருக்காது, நான் சொன்னதுதான் சரியாக இருக்கும்.
6: இவர் அப்படியே கணித மேதை, இவர் சொல்வதுதான் சரியாக இருக்கும்.
7: என்ன அமைச்சரே, முருங்கைக்காய் போல் இருந்து கொண்டு நீங்கள் என்னையே கிண்டல் செய்கிறீர்களா?
6: என்ன, இதற்கெல்லாம் இப்படி கோபப்படுகிறார்? சரி சரி, பேச்சை மாற்றுவோம். என்ன மன்னா, முருங்கைக்காய் போல் இருந்து கொண்டு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். முருங்கை காய் மட்டுமல்ல, முருங்கை கீரை, முருங்கை பூ என்று முருங்கையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கின்றன தெரியுமா?
7: அப்படியா அமைச்சரே, சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
6: மன்னா, வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் சத்தும், முட்டையில் இருப்பதை விட அதிகமான புரத சத்தும், பசும்பாலில் இருக்கும் கால்சியம் சத்துக்களை போலவே 4 அதிகமான சத்துக்களும், ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் விட்டமின் சி சத்தை விட அதிகமான சத்தும், மற்ற கீரைகளில் இருப்பதை விட அதிகமான இரும்பு சத்துக்களும் இந்த முருங்கை கீரையில் இருக்கிறதா மன்னா?
7: ஓ, அப்படியா அமைச்சரே.
6: சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி வாரத்திற்கு 2 நாட்களோ 3 நாட்களோ இந்த முருங்கையை சேர்த்து கொண்டால் சர்க்கரை நோயின் அளவும் குறையும் என்கிறார்கள்.
7: ஓஹோ.
6: பொரியலாகவோ, சூப் வைத்தோ, அடை தோசையில் சேர்த்தோ இந்த முருங்கை கீரையை நாம் பயன்படுத்தலாம். முருங்கை காயை சாம்பாரிலோ அல்லது தனியாக தக்காளி வெங்காயம் சேர்த்தோ செய்து சாப்பிடலாம். முருங்கை பூவை பொரியல் செய்து சாப்பிடலாம். அடுத்து மன்னா, இந்த முருங்கை பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. முருங்கை சத்துக்கள் சாதாரண பெண்களை விட தாய்மை அடைந்த பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கும், பிரசவம் முடிந்து பாலூட்டும் பெண்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு இந்த முருங்கையில் இருக்கும் சத்துக்கள் கூடுதல் வலு சேர்க்குமாம்.
7: சரி அமைச்சரே, இந்த முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு செல்லுவான் என்று ஒரு பழமொழியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்கள்?
6: ஓ, அதுவாமண்ணா, முருங்கையை ஒரு வீட்டில் நட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டில் அதிகமான முருங்கை தொடர்பான உணவுகள் தான் சமைக்கப்பட்டிருக்கும். அதை சாப்பிட்டவன் மிகவும் திடகாத்திரமாக வலுவானவனாக இருப்பான். அவனுக்கு வயதானவுடன் கையில் எந்த ஒரு ஊன்றுகோலும் தேவைப்படாது. அதனால் தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு செல்வான் என்ற ஒரு பழமொழி உருவாகி இருக்கிறது மன்னா.
7: ஆஹா, பலே பலே, நல்லது நல்லது அமைச்சரே. முருங்கையை போல் இருந்து கொண்டு வெறுங்கையோடு வராமல் முருங்கையை பற்றி நல்ல நல்ல தகவல்களை தர்பாருக்கு கொண்டு வந்தீர்கள். சிறப்பு, மிக சிறப்பு.
6: சரி மன்னா, நானாவது முருங்கையை போல் இருந்தாலும் 3 தகவல்களை கொண்டு வந்து மூச்சு விடாமல் சொல்லி முடித்திருக்கிறேன். நீங்கள் பூசணிக்காயை போல் இருந்து கொண்டு புதிதாக எதையாவது சொல்கிறீர்களா?
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

இப்பதான் 7 மணி ஆன மாதிரி இருந்துச்சு, இப்ப 8 மணி ஆக போகுது அப்படின்னு வேவேமா கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம் நேயர்களும் எங்க அறிவிப்பாளரும். அப்படியா எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறாங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒரே ஜாலியா இருக்குமே. ஆமாங்க, ஜாலியா தாங்க இருக்கும். தினமும் காலை 11 மணிக்கு உங்கள் கூடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு எங்கிருந்து வர காத்திருக்குன்னு தெரியுமா? திருப்பூர் அவினாசி புதிய பேருந்து நிலையம் அங்கனுக்குள்ள ஒரு ரவுண்டானா இருக்குங்க, அதுக்கு பக்கத்துல இருந்து தான் வரப்போகுது. அதனால திருப்பூர்ல இருக்கவங்களாம் தவறாம வந்துருங்க. அறிவிப்பாளர் யாரு தெரியுமா வர்றா? நம்ம சுரேந்தர் தாங்க வராரு. அதனால வந்து உங்களுடைய அனுபவங்கள்லாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு விருப்ப பாடலாம் கேட்டு இன்னைக்கு ஜமாய்க்கிறோம். சரியா, இப்ப வாங்க அந்த ஜமாயை இப்ப 7:30 இப்போ ஒரு பாட்டை போட்டு நான் கொண்டாட போறேன். வாங்க.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
3: கோடை பண்ணலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: June 25
0: உலகின் ஏதோ ஓர் மூலையில் நடைபெறும் நிகழ்வுகளை நம் கண்ணெதிரை காட்டுவது தொலைக்காட்சி.
2: அன்றாட நிகழ்வுகளையும் என்றோ நடந்த நிகழ்ச்சிகளையும் நம் முன் நிறுத்துவது அதன் மாட்சி.
0: தரை வழியாக தொடங்கியது இதன் ஒளிபரப்பு ஒரு காலத்தில்.
2: அறிவியலின் உன்னதம் அதை செயற்கைக்கோள் வழியாக தந்தது இந்த ஞானத்தில்.
0: அவர் வேர்ல்ட் இது முதன் முதலாக 1967 அகில உலக அளவில் ஒளிபரப்பப்பட்ட செயற்கைக்கோள் தொலைக்காட்சி ஒளிபரப்பின் நேரலை நிகழ்வாம்.
2: 19 நாடுகளை சார்ந்த மாபெரும் கலைஞர்கள் இதில் நேரடியாக கலந்து கொண்டது இந்த ஒளிபரப்புக்கு கிடைத்த புகழாம்.
0: 2.5 மணி நேரம் நடந்தன பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்.
2: 40 கோடி உலக மக்களின் விழிகளை கவர்ந்தன விந்தை மிகு காட்சிகள்.
0: 1967
2: உலகின் முதலாவது செயற்கைக்கோள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு.
0: நம் உலகம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட தினம் இன்று.
2: 1900
0: இந்தியாவின் கடைசி ஆங்கில அரசு பிரதிநிதி
2: மவுண்ட் பேட்டன் பிரபு பிறந்த தினம் இன்று.
0: அலகாபாத்தின் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் இவர்.
2: தந்தையோ உத்தரப்பிரதேசத்தின் தையா சமஸ்தானத்தின் மன்னர்.
0: விஸ்வநாத் பிரதாப் சிங் என்பது இவரது முழு பெயர்.
2: VP சிங் என்பது முழு உலகம் அறிந்த பெயர்.
0: டேராடூன் கர்னல் பிரவுன் பள்ளியில் ஆரம்ப படிப்பு.
2: புனேயின் ஃபெர்குசன் கல்லூரியில் தொடர்ந்து பட்ட படிப்பு.
0: பட்டம் கற்றபின் அரசியலில் ஈடுபாடு.
2: வினோபாவின் பூமிதான இயக்கத்திற்கு சொந்த நிலத்தை வழங்கினார் அன்போடு.
0: சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுப்பு.
2: அன்னை இந்திராவின் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பு.
0: உத்தரப்பிரதேச முதலமைச்சராகவும் பதவி வகித்தார்.
2: முற்றிலும் நேர்மையான வழிமுறைகளையே தன் ஆட்சியில் கடைபிடித்தார்.
0: நம் இந்திய நாட்டின் பிரதமர் பதவி வகித்தவர்.
2: பிற்படுத்தப்பட்டோருக்கான மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த முழு முயற்சி எடுத்தவர்.
0: 1931
2: நம் முன்னாள் பிரதமர் VP சிங் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல் கருப்பின இசை கலைஞர்.
0: இசை, நடனம், பாடல், இயக்கம், நடிப்பு எனும் பல்துறை வித்தகர்.
2: பாப் இசையில் உலக அளவில் இவர் வகுத்தது புதிய பாதை.
0: கிங் ஆஃப் பாப் என்ற புகழோடு வலம் வந்த இசை மேதை.
2: உலகெங்கும் புகழ் பெற்றது இவரது இசை தொகுப்புகள்.
0: 80களில் இவர் இயற்றிய பல பாடல்கள் உலகையே கவர்ந்த படைப்புகள்.
2: 1982 இவர் வெளியிட்ட த்ரில்லர் இசை கதம்பம் உலக அளவில் பிடித்தது முதல் இடம்.
0: பாப் இசை உலகில் 40 ஆண்டுகளாக இவரது பாடல்கள் மட்டுமே பிரபலம்.
2: இவரின் ரோபாட் மூன் வாக் நடனங்கள் அதிக புகழ் பெற்றவை.
0: பல சமூக சேவைகளுக்காக இவர் நடத்திய கச்சேரிகள் கணக்கற்றவை.
2: 2009
0: உலக புகழ்பெற்ற பாப் இசை பாடகர்
2: மைக்கேல் ஜாக்சன் நினைவு தினம் இன்று. 1984
0: மிக சிறந்த சிந்தனையாளர்
2: மைக்கேல் ஃபுக்கோ நினைவு தினம் இன்று.
3: நிறங்கள் அன்றாட வாழ்வின் முக்கிய அங்கங்கள்.
4: நம் உடலின் நிறம் இயற்கை நமக்களித்த வரம்.
3: நம் தோ

0: நிறத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால்
1: கவனம் செலுத்துவது
0: மிக அவசியம்.
1: தோல் நிறமி செல்கள் இறத்தல்,
0: தொடர்ந்து வேலை செய்ய இயலாத நிலை ஏற்படுதல்,
1: அதனால் வித்தியாசமான மாற்றங்கள் தோலில் உண்டாதல்,
0: இவற்றை சரியான நேரத்தில் கண்காணித்தல்
1: அவசியம்.
0: அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக
1: ஆண்டுதோறும்
0: ஜூன் மாதம் 25ஆம் நாள்
1: தோல் நிறமி இழத்தல் குறித்த
0: விழிப்புணர்வை ஏற்படுத்தும்
1: விதமாக
0: சர்வதேச தோல் நிறமி இழத்தல் நாள்
1: என்று
0: பயணங்கள் தரும் பல மாற்றங்கள்.
1: அந்த பயணங்களுக்கான ஊடகங்கள் பல.
0: அவற்றுள் ஒன்று கடல்வழி பயணம்.
1: திசையெல்லாம் தண்ணீரால் சூழ்ந்தாலும்
0: திசை காட்டியை திறம்பட பயன்படுத்தி
1: திசை மாறாமல்
0: உரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கும்
1: மாலுமிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் தான் எத்தனை எத்தனை.
0: அவர்களின் பணியை சிறப்பிக்கவும்
1: மாலுமிகள் பணியில் இருக்கும் போது அனுபவிக்கும்
0: பிரச்சனைகளை அங்கீகரிக்கும் விதமாக
1: சர்வதேச கடல்சார் அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 25ஆம் நாள்
1: மாலுமிகள் நாளாக
0: அந்நாள் இன்று
1: ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு
0: 2010. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: இனிங்க இன்னைக்கு பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப இல்லைனாலும் இத்தனோண்டாவது சந்தோஷமா இருந்தீங்களா? நிச்சயம் இருப்பீங்க அப்படின்னு நம்பிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபதி, நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை

கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனித் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனி சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. மடை திறந்த தாவும் நதி போல் மனம் திறந்து கூவும் குயிலாய் ரீங்கார இசைப்பாடும் இன்பச் சிட்டுக்கள் அதில் இணைந்து இசை ராகம் பாடி மகிழ்வுக்கு கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று மனம் வீச இருக்கிறது மத்திய தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தொழில் நகரம். தென்னிந்தியாவின் ஜவுளி மற்றும் பேருந்து உடல் கட்டமைப்பு தலைநகரமாகவும் எல்லைப் பகுதிகளில் காவிரியையும் அமராவதி ஆறுகளையும் கொண்டுள்ள கரூர் மாவட்ட நேர்களை தான் சந்திக்க இருக்கிறது இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் அன்புறவு யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அமுதா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? எப்படி பேசுறீங்க? காலையில வந்து சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கு எங்களுக்கே. உற்சாகமா இருக்கும் சொல்றீங்க, எங்களுக்கு கேக்கும் போது இன்னும் உற்சாகமா இருக்குங்க. என்ன பாடல் கேக்கலாமுதா?
3: கலைக்குட்டி சிங்கத்துல இருந்து வெள்ளக்கார வேலை.
2: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கூட பண்பலையின் 100.5 இதுல இருந்து. நன்றிமா.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: கோடை பண்பலை நொறுபுள்ளியாய்ந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
15: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
16: எல்லா மனிதர்களுக்கும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது.

0: முன்னேற வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் முன்னேற்றம் என்பது என்ன என்பதை பற்றி எத்தனை பேர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. பணம் சம்பாதிப்பது முன்னேற்றமா? ஞானம் அடைவது முன்னேற்றமா? பலருக்கு உதவுவது, உதவக்கூடிய சக்தியாக விளங்குவது முன்னேற்றமா? இது அவரவருடைய வாழ்வினுடைய நோக்கத்தை பொறுத்தது. ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் தோன்றுகிறது. கோடி கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில பேர் பிறக்கிறார்கள். சேர்த்த பணத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துக்காகவே சில பேர் வாழ்கிறார்கள். ஆனால் முன்னேற விரும்புகிறவர்களுக்கு அடுத்த செய்தி ஒன்று இருக்கிறது. வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு கருத்து உள்ளத்திலே தோன்றும். இந்த வேகமாக முன்னேறுவதற்கு என்ன வழி என்பது பற்றி ஒரு அருமையான சிந்தனை. வேக வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய பதிலை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெதுமெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஜஸ்ட் ஆப்போசிட். வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெது மெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்புவீர்களா? உளவியல் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை தெளிவாக வற்புறுத்துகிறார்கள். வேகம் என்பது பரபரப்பு அல்லது அவசரம் அல்லது குழப்பம் இவற்றில் கொண்டு போய் உங்களை விட்டுவிட்டால் உங்கள் முன்னேற்றம் முற்றிலும் தடைபட்டு போய்விடும். இது பற்றிய ஒரு அழகான ஒரு கொரிய ஜென் கதை நான் படித்தது. அருமையான ஒரு கதை. ஒரு படகிலே ஒரு வயதான பெரிய சன்னியாசியும் ஒரு கிராமத்து இளைஞனும் உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த படகை ஓட்டி கொண்டு போகிறவரை பார்த்து அந்த வயதான சன்னியாசி சொல்லுகிறார், தம்பி சீக்கிரமாக கொண்டு போய் எங்களை அந்த எதிர்கரையில விட்டுவிடு. அந்த ஊருக்குள் நாங்கள் போக வேண்டும். இரவு 6 மணி ஆகிவிட்டால் அந்த கோட்டை கதவை அங்கு சாத்தி விடுவார்கள். அதன் பிறகு உள்ளே போக முடியாது. நன்றாக பார், நான் வயதானவன், இவ்வளவு மெதுவாக நீ போகிறாயே என்று படகோட்டி இடத்திலே வருத்தத்தோடு பேசிக் கொண்டு வருகிறார் அந்த வயதான அந்த சன்னியாசி. படகோட்டி கேட்கிறான், அந்த ஊருக்கா நீங்கள் போக வேண்டும்? நான் சொல்வதை தயவு செய்து கேட்பீர்களா என்று கேட்கிறார். நான் கொண்டு போய் படகை நிறுத்தியவுடன் நீங்கள் அவசர அவசரமாக போகாதீர்கள், தயவு செய்து நிதானமாக போங்கள். நீங்கள் நிதானமாக போனால் கோட்டை சாத்துவதற்குள் போய்விட முடியும். அவசரப்பட்டால் நீங்கள் போய் சேர முடியாது என்று சொல்கிறார். இவன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று அந்த வயதான சன்னியாசிக்கு ஒரு அகங்காரம். ஆனால் அந்த கிராமத்து இளைஞன் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொள்கிறான். கடைசியாக படகு போய் நின்றது. அந்த வயதான சன்னியாசி இறங்கி அவசர அவசரமாக ஓடுகிறார். கோட்டை சாத்துவதற்குள் ஊருக்குள் போய்விட வேண்டும், காட்டிலே கூடிய விலங்குகள் இருக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு ஓடுகிறார் வயதானவர். கால் தடுக்குகிறது, அவசரம், படபடப்பு, விழுந்து எழுந்து படாத பாடுபடுகிறார். ஆனால் அந்த இளைஞன் மெதுமெதுவாக நடந்து கோட்டை கதவுக்குள் போய்விடுகிறார். அந்த படகோட்டி மெல்ல இறங்கி வந்து பார்த்து அந்த வயதான சன்னியாசி இடத்தில் சொல்லுகிறான், நான் உங்களிடத்தில் எத்தனை முறை சொன்னேன், இது மேடு பள்ளமான பகுதி, முள் புதர்கள் உடைய பகுதி, இங்கு நீங்கள் மெதுவாக போயிருந்தால்தான் சீக்கிரம் போக முடியும், பரபரப்பாக போனால் போகவே முடியாது என்று சொன்னேனே, கேட்டீர்களா? இது வெறும் கதை அல்ல. வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற பல பேர் பரபரப்பாகவும் அவசரமாகவும் ஒரு காரியத்தை செய்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். இது பிழை. மெதுமெதுவாக ஒரு காரியத்தை செய்கிற போதுதான் ஒருவன் மிகப்பெரிய வெற்றியை, முன்னேற்றத்தை வாழ்வில் அடைகிறார். பல பேர் வேக வேகமாக முன்னேறுவதற்கு வேக வேகமாக முயற்சி செய்கிறார்கள், முழுமையாக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுகிறார்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: 8:17 சீராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: கரூர்

0: காந்தியான் ஸ்ரீரங்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க?
0: கவிச்சியார் தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள், இணைப்பு பெற்ற தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள், 27ஆம் ஆண்டு உதய விழாவுக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நிலையத்திலுள்ள அனைவருக்கும். நம்ம நல்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க. அன்னைக்கு போன ஆண்டு வந்தேன், எல்லாம் பேசினேன். இந்த ஆண்டு கோயிலுக்கு போறேன், வர முடியாது.
1: சரி,
0: எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறேன். வீட்டுல ராஜேஸ்வரி, சக்திவேலு, சோபனா இவங்களா இருக்கிறோம்யா. எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறேன். ரெண்டாவது புஷ்பா படத்துல இருந்து பாட்டு கேட்கறியா?
1: அதாவது நீங்க பேச வேணாங்க, நானே ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டீங்க.
0: நீங்களும்
1: ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. உங்களுக்காக பாடலும் வந்துட்டு இருக்கு கொடை 1.5 இருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன

0: பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் சீச்சீச்சி இவன் பேச்ச போய் நான் கேப்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாதான் மிச்சம்.

0: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
1: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
2: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு, அந்த பஸ் வந்த பாடில்ல. என்ன ஊருடா!
3: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு, ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
4: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
5: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.
6: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
7: அதான ஏன் புலம்புறோம், ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. இன்று காலை 9 மணிக்கு வானவில்லை உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எட்டு மணி 30 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு நம் கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தில் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தர இருக்கக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னா, ஏன் புலம்புறீங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்குறாங்க, ஏன் புலம்புறோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: செல்வராணி மேடம்.
1: வணக்கம் வணக்கம். என்ன ரெண்டு குரல் கேட்குது? யார் யார் பேசுறீங்க? ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்க. செல்வராணி ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு? ஓடிட்டாங்க. வணக்கம் மட்டும் சொல்லிட்டேன். சரி, டீ சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன் மேடம்.
1: இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வடைக்கு. சரி, இப்போ வடை சுடுறவங்களுக்குலாம் வந்து இப்போ இப்போ மெது வடை சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர்லாம் வந்து முறுமுறுன்னு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து அது வந்து ஆறி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும்ல. அப்போ ஆறி போனாலும் முறுமுறுனே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. அது எப்படிங்க அப்படிலாம் ஆறி போனாலும் முறுமுறுன்னு இருக்காது அப்படிங்கிறீங்களா?
2: சூப்பரா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க, அதுக்கு ஒரு நீங்க உங்க கடையின் ரகசியம் என்ன? என்ன ஏதோ ஒரு டிப்ஸ் உங்க கடையில யூஸ் பண்ணுவீங்க?
2: மிளகு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டா நல்லா படப்படுவோம்.
1: அதெல்லாம் போட்டா முறுமுறுன்னு வந்துருமா?

0: எப்படித்தானே பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த கடைக்காரங்களுக்குலாம் இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். ரகசியத்தை சொல்லிட்டா நாங்கெல்லாம் கடை போட மாட்டோம், அதனால நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிங்காரி.
0: சிங்காரியா? அந்த பாடலும் வந்துட்டு இருக்க கூட பண்புலி 100.5 இருந்து நன்றிமா.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பன்னலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 சேர்த்துக் கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.

0: கொடியதயங்களின் இணைப்பிரியா அலைவரிசை பண்பலை 100.5 பாசம் நிறைந்த நேசத்துடன் இணைவது வானொலி வாசகன் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேல். வணக்கம் சகோதரி
1: மணிவேல். வந்து பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே? சரி சரி, சும்மா கலாய்ச்சிங்க, நீங்க பாட்டுக்க என்ன சீரியஸா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க மணிவேல், காலையில எல்லா வேலையும் முடிஞ்சா? என்ன சமையல் உங்க வீட்டுல?
2: சமையல் சாப்பிடும்போதுதான் தெரியுங்க.
1: சாப்பிடும்போது என்னங்க எப்படி இருக்கீங்க? நிறைய வீட்டுல வந்து ஏங்க என்ன சமைக்கட்டும் அப்படி கேட்டு எல்லாம் சமைப்பாங்க, அந்த மாதிரிலாம் உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா?
2: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
2: என்னுடைய அன்பு மகன்கள் தரணிஸ், ஆதித்ய, ஸ்ரீவர்சன் இவர்களுக்காக யூத் திரைப்படத்தில இருந்து மஞ்சள் புலன் பாடல்.
1: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்க கொடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை நொறுபுள்ளியாய்ந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல்.

0: கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு யாதுமாகியாக. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள்.
3: MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட வியாபார கொள்முதல், அவங்க வந்து எவ்வளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்கிறது, இது ரெண்டும் பேசிஸ்ல தான் வந்து ஒரு MSME வரையறுக்கிறோம்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
4: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கரூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: காற்று வழியே கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது கோடை பண்பலை 100.5 காலை பொழுதில் நேயர்களை கலகலப்பாக வரவேறு செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரி பௌசியா அவர்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது. கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சொழந்து கணேசன். அம்மா நலமா இருக்கலாமா?
2: நலமா இருக்கோ கணேசன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா. நம்ம பண்புகளோட இணைந்து நாங்க எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு என்ன அளவில்லா ஆனந்தம் தான்.
2: அந்த ஆனந்தம் நீங்க பேசும் போதே தெரியுது எங்களுக்கே.
1: ஆமாமா. அதே போல இந்த 26 முடிஞ்சு 27 உச்சியெல்லாம் எங்க நடக்க போகுது, எப்படி வரப்போகுது, நம்ம நட்சத்திர அறிவிப்பாளர் எல்லாம் எப்படி பாக்க போறோம் அப்படின்னு குடும்பத்தோட ஒரு பெரிய பிளானிங்கே போட்டு
2: இருங்க. ஆனா நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், ஏன் கேளுங்க.
1: சர்ப்ரைஸா சொல்லிருவீங்க.
2: சர்ப்ரைஸா வச்சிருக்கோம், உடனே சொல்லிட்டு அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க.
1: ஆமா கண்டிப்பா,
2: அதனால கொஞ்சம் இழுத்து அப்புறமா சொல்லுவோம். ஆனா கண்டிப்பா சொல்லிடுவோம், நீங்களும் கண்டிப்பா வந்துடலாம் சரிங்களா?
1: ஆமா கண்டிப்பா சொல்லுங்க, நாங்களா தயார் நிலையில இருக்கோம். எங்களுக்கு இந்த திருவிழா, இந்த தீபாவளி, பொங்கல் எல்லாமே நம்ம ஒத்தி விழாதான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது
1: ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றமா,
2: சொல்லுங்க.
1: நம்ம கோடை பண்பலை உறவுகள்ல நாங்க வந்து எவ்வளவு உறவுகளை எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கு தெரியுமா? எங்க அன்னை வானொலி வந்து கோடை பண்பலை மூலமா எங்களுக்கு கிடைச்ச சொத்தை எங்களுக்கு வந்து அத்தனை சொந்த பந்தங்களையும் ஒன்று திரட்டி வருஷத்துல ஒரு நாள் எல்லாம் சந்திச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு வர்ற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த வருஷம் 365 அதுதான் எங்களுக்கு அற்புதமான ஒரு டாணி.
2: அத பத்தியே வந்து அடுத்த உதவி விழா வரைக்கும் நீங்க பேசிட்டு இருப்பீங்க.
1: கண்டிப்பா,
2: அன்னைக்கு இப்படி இருந்ததுல, அன்னைக்கு அப்படி இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே?
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
2: கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஏமா எனக்கு இந்த மார்க் ஆண்டனி படத்துல இருந்து சும்மா அதிர்றதுடா அப்படிங்கிற பாடலை வந்து அனைத்து அன்புலங்களுக்காண்டி வழங்குமா?
2: அதிரண்டும்ல பாடலும் வந்துட்டே இருக்க கூடை பண்புலின் 100.5 இருந்து
3: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் சீச்சி இவன் பேச்ச போய் நான் கேப்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனதான் மிச்சம்.
5: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டு இருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
6: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
7: ஐயய்யா, இந்த பஸ் போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பஸ் வந்த பாடில்ல என்ன ஊருடா.
8: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
9: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
10: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தலு, முருங்கைக்காய் தொத்தலு.

0: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
1: அதான ஏன் புலம்புறோம், ஏன் புலம்புறோம் சொல்ல வாங்க. இன்று காலை 9 மணிக்கு வானவில்லை உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் புலம்புறோம்?

0: கோடை பண்மலை நூறுபள்ளி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் வருவார் சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலேருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அதை ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுகிறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரியாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
2: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். எமது ஒலி

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். யோசித்து பேசுங்கள், வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காதுங்க, நாட்கள் நகர்ந்து விடும். ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து உயிர் கொடுங்கள், வாழ்க்கை அழகாகும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பூசிய இனி நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரக்ஷித் ஆஷ்டி

தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவின அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கூடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்காக தரவிருக்கும் தலைப்பு ஏன் புலம்புறோம் என்ற தலைப்பில் வர காத்திருக்கு உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0454 இணைத்து 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 290 333 என்ற எண்களில் ஏன் புலம்புறோம் காரணங்களை தேடி கருத்துக்களோடு இணைகிறார் மயிலப்பன் அவர்கள்.

0: சீச்சி சீ, இவன் பேச்ச போய் நான் கேட்பேனா, இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனாதான் மிச்சம்.
1: அப்பவே அவன் சொன்னான், நான் கேட்டு இருக்கணும், கேட்டிருந்தா நான் டாப்பா வந்திருப்பேன்.
2: அடடடடா, 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிருக்க கூடாதா? போயிருச்சா? பஸ் போயிருச்சு, இனி 1 மணி நேரம் ஆகுமே.
3: ஐயய்யா, இந்த பஸ்ஸு போயிருந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தேன். நான் வந்தே 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பஸ்ஸு வந்த பாடில்ல, என்ன ஊருடா.
4: அப்பப்பப்பப்பா, அன்னைக்கே சொன்னான் சேர்த்து வை சேர்த்து வைன்னு. ஒத்த ரூபா சேர்த்து வைக்காம இன்னைக்கு இந்த பாடுபடுறேன்.
5: அப்பவே இதுக்கு செலவு பண்ணு செலவு பண்ணுன்னு சொன்னானே, கேட்டனா? அன்னைக்கே செலவு பண்ணியிருந்தா இந்த 100 ரூபாயோட போயிருக்கோம், இன்னைக்கு 10,000.
6: இந்த மனுஷனை காய் வாங்கவே போக சொல்லக்கூடாது. கத்தரிக்காய் சொத்தை, உருளைக்கிழங்கு பச்சை, வெண்டைக்காய் முத்தல், முருங்கைக்காய் தொத்தல்.
7: என்னதான் தக்காளியை தரமா வாங்கிட்டு போனாலும் இது உடசலு அழுகலு வெதும்பல்னு 100 பாட்டு பாடுவா.
8: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆமா, ஏன் போடுறோம்?

0: புலம்புகிறோம்? இந்த ஏன் புலம்புகிறோன்ற கேள்விக்கான பதில் தான் இன்றைய வானவில் தேட இருக்குது. உங்களுக்கும் உங்களோட கருத்துக்களை பகிர ஆசையாக இருக்கும், எனக்கும் கேட்க ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. உங்களோட கருத்துக்களை கேட்க இன்றைய வானவில் நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 தயாராக இருக்குது. சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க, தயாராக இருக்கீங்க. அழைக்கிறதுக்கான தொலைபேசி எண்கள் சொல்லிட்டாங்க. இப்போ யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுருவோம். ஏன் புலம்புறோம்? வணக்கம்.
1: நாதஸ்வரமும் எழுச்சியும் கலந்து கவிப்பாடும் கோடை பண்பலை 100.5 அன்பான சகோதரர் மயிலப்பன் சார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: மதுரை ஜவஹர்பத்திலிருந்து உங்கள் நண்பர் சார் அந்தனி சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கேன் சார் மயிலப்பன் சார். எவ்ரி தேர்ஸ்டே வந்து உங்களை சந்திக்கும் பொழுது நல்லா, ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான தலைப்பில் கொடுக்குறீங்க, அதனால் நேரத்தின் ஒரு பங்களிப்பு இருக்கு. அதற்காக எவ்ரி தேர்ஸ்டே நீங்க வர்றதற்காக வரவேற்கிறோம் கண்டிப்பா.
0: நன்றிங்க, நன்றி. சரி, ஏன் புலம்புறோம், அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க?
1: ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காட்டுப்புள்ள பாருங்க, திருவிழியத்துல போற இன்றைக்கு அழகா மலர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கும் காட்டுப்புள்ளுக்கு, நாளை சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் காட்டுப்புள்ளுக்கு அவ்வளவு அணி செய்கிறாரு. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு எரிய போகும் காட்டுப்புள்ளுக்கு அவ்வளவு அணி செய்கிறாரு. செடி கொடிகளை பாருங்களேன், அன்றைக்கு உள்ள சந்தோஷத்தை அப்படி இருப்பாங்க. அப்படி கட் பண்ணி போட்டுட்டா, வெட்டி போட்டுட்டோம்னா நாளைக்கு உயிரோட்டமே இருக்காது. ஆனா அன்றைய நாள் எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியா அந்த இயற்கை தாவரங்கள்லாம் துள்ளி குதிக்குது. அவர் அன்றைக்கு உள்ள தொல்லைகள் அன்றன்றைக்கே போதும்பாங்க. நினைச்சு வருத்தமே கிடையாது, கடந்தது கடந்து இனிமேல் வர்றதற்கு நினைக்கணும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன சார், சாட்டன் சீதா சொல்லிடுறேன் சார், இந்த பெண் அந்த காலகட்டங்கள்ல 5 பிள்ளைகள் வச்சிருக்காரு, எப்படிதான் நம்ம கரை செலவு. ஆனா பெண்களை வந்து இப்பொழுது ஆண்களை வந்து மனதில் மனதளவுல இருப்பாங்க. இந்த பெண்கள் பொம்பளை பிள்ளை கரை சேர்க்கிறது, அந்த பொருள்கள் நடக்குது, அப்படி ரொம்புவாங்க. ஆனா அப்போ இதுல புலம்புறதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட கொட்டிட்டோம்னா பாரம் குறையும் சொல்லிட்டு ஏண்டி இருக்கிற நாளைக்கு இறைவன் வந்து நமக்கு அணி செய்ய மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லி, பொம்பளை பிள்ளைக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா, படைத்தவனை உத்தனை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ஆறுதலான உந்துதல் சக்தியை கொடுப்பாங்க. ஒரு புலம்பு இல்ல அந்த பெண் பிள்ளைகளை வைத்துக்கிற. இப்பெல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் ஒரு 10 குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களா இருக்காங்க, ஒரு பெண் பிள்ளை இருந்தா. ஆனா அப்பள்ள கால 5 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க புலம்புவாங்க. எப்படி கரை சேர்க்க போறோம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு 1000 அந்த புலம்புள்ள 1000 ஒரு அர்த்தங்கள் இருக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன். நன்றி, தேங்க்யூ.
0: நன்றிங்க, நன்றி. புலம்புறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க, அதனாலதான் புலம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் புலம்புறோம் அப்படின்னா, புலம்புறதுல அர்த்தம் இருக்கு, சரிதான். ஆனா அந்த அர்த்தத்துக்கான பயன் என்ன? ஒரு 5 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எப்படி கரை சேர்க்க போறோம்னு புலம்பிக்கிட்டே இருந்தா கரை சேர்த்துட முடியுமா? ஆமா, ஏன் புலம்புறோம் அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல வருதுல்ல. ஏன் புலம்புறோன்ற கேள்விக்கு பதிலா உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் ஏன் புலம்புறோம், இப்போ யார் ஏன் புலம்புறோன்னு என்ன காரணம் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாமா?
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
2: நல்லா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. உங்களை இன்னைக்கு உங்களோட நான் உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: எனக்கு உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்வு. யார், எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லலாமே.
2: தேடி மாவட்டம் டி சுப்ளாவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் ஐயா.
0: ரங்கநாதன் ஐயா,
2: யாரு வந்துருச்சுங்களா ஐயா?
0: ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா, டி சுப்ளாபுரம் எம் சுப்ளாபுரம் ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா.
2: அன்னைக்கு நிலையத்தை வந்து சென்சன்ல.
0: ஆமா ஆமா, நினைவுக்கு வந்துருச்சுங்கய்யா.
2: ஐயா இன்னைக்கு ஒரு சோழிக்கைய நம்ம பிள்ளையாருன்னு பிடிக்கிறோம், அது குரங்காம போயிருது.
0: சரி,
2: அதனால பேரிழப்பு நிறைய ஆயிருது. அது நெஞ்சில மனசுக்குள்ள அந்த காயமானது இருக்கு. மத்தவகெல்லாம் என்னடா தீவத்தை படிச்சு போய்கிட்டே கிணறு முட்டை கிணத்துல விழுந்துட்டேன்னு சொல்லி சில பேரும் பேசமா ஆரம்பிச்சாங்க. அப்ப நமக்கு ஞாபகப்படுத்திடுறாங்க, மறந்தாலும் இது மனுஷன் ஜாந்தோட்டியா அந்த பேரிழப்ப நம்ம நினைச்சு நினைச்சு இப்படி ஒரு போய் சிக்கி போனமே, இப்படி ஒரு தவறுல போய் சிக்கி போனமே, நம்ம நல்லது நினைச்சோமே, இப்படி கெட்டதா நமக்கு வந்து வாசிக்கிருச்சே அப்படின்னு சொல்லி அது வருஷம் பூரா நொந்து நொந்து அழுக வேண்டியது இருக்கு, மன வேதனைப்பட வேண்டியது இருக்குங்கய்யா. இது சில பேருக்கு பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு நான் பேசுறது புரிஞ்சுக்கிறேங்கய்யா. இது வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா, உங்க சலிச்சதுல மகிழ்ச்சிங்கய்யா, இணைப்பு கொடுத்த தங்கச்சிக்கும் நன்றிங்கய்யா.
0: அனைவருக்கும் நன்றிங்க, உங்களோட கருத்துக்கும் நன்றி. காயத்துக்கு மருந்துங்க, ஏன் புலம்புறோம், அது ஒரு காயத்துக்கு மருந்தா இருக்கு, அதனால புலம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அது என்ன எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கன்னா புலம்பணும் அப்படின்னு. இன்னைக்கு சூழல்ல உண்மையை சொல்லணும்னா கண்ணை மூடி யோசிச்சு பெற்றோர்கள் ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க மனசில் நினைப்பாங்க, ஐயா பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டீங்க, படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இந்த பயலை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் அங்கே படுற பாடு இருக்கேன்னு அவங்களோட புலம்பலையும் தான் கேட்குறோம். இன்றைய வானவில்லின் வண்ணம் ஏன் புலம்புறோம் அப்படின்ற தலைப்பில் தான் வளம் வந்துட்டு இருக்கு.

புலம்புறோம் அப்படின்னு. அதே தான், ஏன் புலம்புறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி வானவில் மலர் இருக்குது. மலர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். புலம்புறோம் இப்படின்னு யோசிக்கிறப்ப நிறையா விஷயம் மனசுக்கு வரும். இன்றைக்கி மனுஷனாக இருக்கிறப்ப நம்ம சிரிப்போம், அழுவோம், கோவப்படுவோம், இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் நமக்கு உணர்வு பூர்வமாக வரும். அந்த உணர்வு பூர்வத்தில் ஒன்றோட ஒன்றாக இன்றைக்கி புலம்புறதும் ஒன்றி போச்சுங்க. நம்ம நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கும், நம்ம எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போவோம், அந்த காரியம் நிறைவேறாது, இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு, இப்படி எத்தனை கொட்டுறது ஒவ்வொரு நாளும், இப்படி நம்ம புலம்பி தள்ளிக்கிட்டே இருப்போம். ஏங்க புலம்புறோம், ஏன் புலம்புறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு, ஆமல்ல ஏன் புலம்புறோம், அதான் நடக்கலையே, ஆனால் ஏன்

0: இது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து ஏன் புலம்புறோம் அப்படின்னு நம்ம பேசிடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: கோடை பண்பலை 100.5
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
13: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வெட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்தித்தாருங்களே படுபாவி பசங்க. என் அருவை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்கி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வே, என்ன செய்வே? மாப்பிள, இதுக்கு மேல நீ எப்ப?
14: அட, உன் கதை எனக்கு எதுக்கு மாமா?

0: நேரம் 9:16, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் ஏன் புலம்புறோன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. ஏன் புலம்புறோம்? இந்த கேள்வி நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கேட்க வேண்டிய கேள்வியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கும் நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோமோ. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தும் இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகுது, ஏமாற்றத்திற்கு பதிலாக அதுக்கு ஒரு தீர்வாக புலம்ப கிளம்பிட்டோம். இப்படி புலம்புறதற்கான காரணம் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்கள் மனசில் என்ன காரணம் தோணுச்சுன்னு வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். ஏன் புலம்புறோம், இதாங்க இன்றைக்கி தலைப்பு. இப்போ யார் என்ன காரணம் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இளங்குவங்க ஐயா.
0: ஐயா வணக்கம்.
1: அண்ணா வணக்கம். இன்றைக்கி நான் புலம்ப மாட்டேங்க ஐயா.
0: சபாஷா, ஏன் அப்படி?
1: வியாழக்கிழமை இணைப்பு கிடைச்சிச்சு. இல்லை
0: அப்படி சொல்கிறீங்க, அதுவும் சரிதான், நியாயமாக இருக்கேன்.
1: இல்லைன்னா மயிலப்ப ஐயாட்ட பேசலான்னு ரெண்டு நாள் பேசலையே. இன்னைக்கு பேச

0: நினைச்சேன்னு பேச முடியலையே அப்படின்னு நேர்களிட்ட புல மாட்டேன். அது மாத்திரம் இல்ல, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி எனக்கு பாக்யராஜ் பாட்டு பிடிக்கும் தெரிஞ்சு நீங்க புலமா வரதுக்கு முன்னாலே போட்டு
1: விட்டீங்க.
0: அது மாத்திரம் இல்லையா, இரவு ஒரு 12 மணி இருக்கும், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்காரமா எழுப்புனாங்க. எந்திரிங்க எப்படி உங்களுக்கு இப்படி தூக்கம் வருதுன்னு கேட்டாங்க. ஏங்க தூங்குறன்னு எழுப்பி எப்படி இப்படி தூக்க வருதுன்னு கேக்குறீமா, என்னமா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இப்படி கொட்ட விட்டுட்டு தூங்குனா நாங்க எப்படி தூங்குறது? அப்ப அந்த புலம்பல் அங்க வருது, நமக்கு கொட்ட விடுறது தெரியாது இல்ல, நமக்கு தெரியுமா?
1: தெரியாது தெரியாது.
0: தெரியாத விஷயத்த புலம்பல் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதை முடிச்சிட்டு வந்தா இந்த பக்கம் வந்தா நேயர்கள்ட்ட பேசும்போது உதயவில வருது, என்ன நம்ம நிகழ்ச்சி அறிவிக்கலையே, எங்க நடக்குது, ஏது நடக்குது, ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஒவ்வொரு நேயர்களா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னா புலம்பாருங்க ஐயா பேசிட்டேன், ஐயா கூடிய விரைவில் அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தா எங்க தம்பி வீட்டுக்கு போனேன், அங்க எங்க தம்பி பிள்ளைங்களை தம்பி பொண்டாட்டியும் தம்பி திட்டிட்டு இருக்காங்க, படிக்கவே மாட்டேங்கிறிய, டிவியே பாத்துக்கிட்டு இருக்கிறிய, படிச்சாதானே பரவாயில்ல வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால புலம்பல் எங்க போனாலும் புலம்பலா இருக்குது, இந்த புலம்பல்ல இருந்து ஓய்வு பெறதான் அப்பப்ப வானொலி கேட்டுட்டு இருக்காங்க ஐயா.
1: சரி, ஏன் புலம்புறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்ப
0: புலம்பல் வந்துங்க, அது கண்டிப்பா புலம்பல் இல்லாத மனிதன் இருக்க முடியாதுங்க ஐயா. மனிதனுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ இப்ப புலம்பல் இல்லாம இருக்க முடியாது. எங்க வீட்டுக்காரமா காலையில ஆரம்பிச்சிருவாங்க, என்ன கூட்ட விட்டு கிளம்பல, எப்ப பார்த்தாலும் ரேடியா தானா, 9 மணிக்கு ஆரம்பிச்சீங்களா, 10 மணிக்கு பேசுறதுக்கு ரேடியா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஏமா புலம்பல் விடுமா, புலம்பலாம் மட்டும் ஆயிர போதா, நடக்கிறது நடந்தே தான் தெரியும். அதனால புலம்புறது புலம்பிக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஐயா. ஒரு சொல்லுவாங்க, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு நாம புலம்பாம நம்ம வேலையை பார்க்கலாங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா.
1: நன்றிங்க, நன்றி. சூரியன் கிழக்க உதிக்கத்தான் செய்யும், புலவங்க புலம்புறவங்க புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்கன்னு அப்படி போகிற போக்கில் ஒரு தகவலை பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்ததா யார், ஏன் புலம்புறோன்னு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். ஏன் புலம்புறோம்?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிபட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சிம்மதி திரும்புருகன்ல. நல்லா இருக்கிறீங்களா சார்?
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். பண்பலை கேக்குறதுனால மட்டும்தாங்க நான் நல்லா இருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
2: உயிரோட இருக்கிற தோழி மாதிரிங்க. போயிருவாங்க. அந்த மாதிரி வளர்ந்தங்க, எனக்கு ஒரு விபத்துல வந்து கண் பார்வை போயிருச்சுங்க. கண் பார்வை இல்லாமலே நான் 2 குழந்தையும் பார்த்துட்டு அப்படி இருந்தங்க. ஆனாலும் எனக்கு நான் எந்த சொத்து சேர்த்து வைக்கல. நீ என்ன சொத்து சேர்த்து வச்சா, வெள்ளாங்கோயில் இருந்தாக்க நான் எப்படி வாழ்ந்தேன், அந்த பொண்ணு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டுங்க கோபி கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க வாழ்வாதாரத்துக்காக கோபி போறோம், நீங்க வந்தேதான் ஆகணும், நீங்க கண்ணு தெரியாத இங்க இருந்துட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு, வாடகை தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் இருந்துங்க, அப்பதாங்க சார் நம்ம பண்பலையில இருந்து வந்தாங்க 11 மணிக்கு அன்னைக்கு வெள்ளாங்கோயிலுக்குங்க.
1: ஆமா,
2: அந்தனைக்கு வந்துங்க. நான் அங்க கோபியில இருந்த காரணத்தினாலதான் வர முடியலைங்க. என்னை ஒரு நாள் கூட்டிட்டு வர்றானுங்க. உங்களுக்கு வந்து குழந்தை பாக்குறத விட ரேடியோ தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டுங்க கூட்டிட்டு வர மாட்டேன்ட்டாங்க. நான் ரொம்ப அழுதுட்டேங்க. அப்புறம் இங்க பண்பலையில வந்துங்க வானொலியில ஒரு நாள் சொன்னாங்க, நீங்க வந்து டிபன் செலவு காபி செலவு எல்லாம் பண்ணணும் ஊர் விட்டே போயிட்டீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க சார். அன்பிருந்தா எப்படியாவது என்ன கூட்டிட்டு போக சொல்லி ஆரோக்கியம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு.
1: ஆனா இப்ப அன்னைக்கு பேச முடியல, இன்னைக்கு பேசிட்டீங்கல்ல, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல?
2: ஆமாங்க சார், அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பண்ணீங்க. ஆனாலும் சார் என் பையன் வந்துங்க அடிச்சு என்னைய போன் வர போனும்

0: வரக்கில்லாத பண்ணி வச்சிருச்சுங்க எங்க பையன்.
1: சரி, இப்ப புலம்புறோம்ல, இவ்ளோ சூழல் நம்ம வாழ்க்கையில நடக்குதுல்ல பையன், இதுக்கான
0: பாருங்க. இந்த மாதிரி ஒரு பையனை நான் எப்படி 32 வருஷமா வளர்த்தாங்க எங்க வீட்டுக்காரலாதையுமே, எங்க வீட்டுக்கார அப்ப சொல்லுவாருங்க, நடுத்தருவில விட்டுருவா அவனை நீ நம்பாதே அப்படின்னு. அதே மாதிரி நடுத்தருவ என்ன விட்டுட்டாருங்க. அப்புறம் எங்க அக்கா வந்தது திருப்பூர்ல இருந்து அப்படியே வந்து புயல் மாதிரி வந்ததுங்க. என்னத்துக்காக இப்படி விட்டேன், என் தங்கச்சியன்னு கூட்டிட்டு வந்துங்க. எங்க பொண்ணு வீட்டுல விட்டுருச்சுங்க, இப்ப 3 மாசமே எங்க பொண்ணு வீட்டுலதான் இருக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிற அப்படிங்க எங்க பொண்ணு.
1: சரிங்கம்மா, காலம் மாறும், ஆனால் எப்போவுமே புலம்புறது எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. அதனால பரவாயில்ல, இதுதான் இருக்குன்றப்ப அதற்கு அந்த பாதையை, அந்த பயணத்தை நம்ம கடந்து தான் வர வேண்டிய சூழலுக்கு உள்ளாகிறோம். அதை மீறி நம்மளால் செய்ய முடியுன்ற காரியத்தை தவிர்த்து செய்ய முடியாது. ஒரு சூழல் ஏற்படுது, ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அதை சமாளிக்க தான் பழகணும், அதை கடந்து வரணும், அதை எப்படி கடக்கணுன்ற சிந்தனையை வளர்த்துக்கோங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நடக்கும், அது திரும்ப அப்படியே சரியாகி வரும். காலம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வரும். அதனால் வருந்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையை அதன் போக்கில் வாழுங்க, ரசித்து வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க. இது வருத்தப்படுறதுனால பிரச்சனை தீந்துருமானா, அது தீர்வு இல்லைல்ல. அதனால் ஏன் புலம்புறோம் அப்படின்னா, புலம்புறதுக்கான காரணத்தை நான் கடைசி சொல்கிறேன். ஏன் புலம்புறோன்னா, ஒரு ஆழமான காரணம் இருக்குது எல்லோரும் புலம்புறதுக்கு. அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா இன்றைய வானவெளி நோக்கம். ஒருவேளை நான் சொல்கிற காரணத்தை விட இன்னும் சிறப்பான காரணம் நீங்கள் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். வானவெளி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 வானவெளி நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவெளியின் வண்ணம், ஏன் புலம்புறோம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கொடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:31. வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவிலின் வண்ணம் ஏன் புலம்புறோன்ற தலைப்பில் வளம் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை ஏன் புலம்புறோம் அப்படின்றத முன்வைக்கலாம். முன்வைக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 24 24 29 என்ற எண்ணில் மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 இந்த எண்களில் அனைத்து நேயர்களும் கலந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 542 தொடர்பு கொள்ளலாம். இப்போ யார் இணைப்பில் இணைந்து என்ன சொல்ல இருக்காங்கன்னு கேட்டுடலாம். ஏன் புலம்புறோன்னு. வணக்கம்.
8: வணக்கம் சார். மும்பை மாறாட்டில் நடராஜன் சார்.
7: மும்பையிலிருந்து நடராஜன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
8: சார், நம்மள்ட்ட நம்ம வந்து நம்ம மனதில் ஏற்படுற கவலை, அந்த வலி, ஏமாற்றம், அதுவும் இந்த ஏமாற்றம் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த ஏமாற்றத்தை எதிர்பார்க்காத விஷயங்களுக்காக நடந்தது, அது நம்மளால தாங்கிக்க முடியாம நம்ம வந்து புலம்புறோம் சார். அதான் மன அழுத்தம். அதே மாதிரி நம்மகிட்ட உள்ள கவலை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு இந்த மனம் வந்து அளவாயுது. அப்ப யாராவது என்னாச்சும் கேட்கும் பரிவா கேட்கும் போது அப்படியே நம்ம அப்படியே டபக்குன்னு அப்படியே கொட்டிடுறோம்.
7: அப்படி சரிஞ்சிடறோம்.
8: ஆமா, சரிஞ்சிடறோம். அது இதுதான் சார் வந்து கொஞ்சம் உணர்ச்சியோட வெளிப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன் சார்.
7: நன்றிங்க, நன்றி. கவலை, வலி, ஏமாற்றம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இது நடக்கும்னு. இது நடக்காது அப்படின்னு. ஆனால் அது நடந்ததும் ஒரு விதமான புலம்பல் ஏற்படுது. ஆமாம், ஏன் புலம்புறோம், இதாங்க இன்றைய வானவெளியின் தலைப்பு.

0: ஏன் புலம்புறோன்ற கேள்வி ஒரு ஆழமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி மனிதர்களுக்கு நாம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், கோபம், சிரிப்பு, அழுகை, ஒரு ஏமாற்றம், இப்படி எவ்வளவோ ஒரு மனக்கவலை, இப்படி எக்கச்சக்க உணர்ச்சிகள் இருக்கும். ஆனால் புலம்பல்ன்றது ஒரு உணர்ச்சி கிடையாது, அது ஒரு சொல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொற்றொடராக நம்ம உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு தான் புலம்பலாக பார்க்கப்படுது. ஆனால் இப்படி பேசுகிறவன் இதோட நோக்கம் என்ன, ஏன் பேசுகிறோம், இப்படி ஏன் இப்படியெல்லாம் போய் சொல்கிறோம், இதற்கான காரணம் என்னன்னு தான் இன்றைய வானவில் நிகழ்ச்சி தேடிட்டுருக்கு. கவலையாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துறதுக்காக கூட புலம்பலாம், காயத்துக்கு மருந்தாக இருக்கலாம்னு இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்கீங்க. இப்போ யார் என்ன கருத்தை முன் வைக்க வராங்கன்னு கேட்டுடலாம். ஏன் புலம்புறோன்னு.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனில சொன்னதா, நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க அங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கையா? நல்லா இருக்கையா?
0: சொல்லுங்கம்மா, ஏன் புலம்புறோம்
1: சொல்லிக்கிறையா? நம்ம கோடைக்கு வந்துற 26 ஆம் ஆண்டு முடிஞ்சு 27 ஆம் ஆண்டுக்கு வாழ்த்து கத்தியா?
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாழ்த்து. நீங்க 10 மணியிலிருந்து 11 மணிக்கு இருக்கிற ஒளிப்பதிவுலையும் தாராளமா பகிர்ந்துக்கலாம். சரி, இப்ப ஏன் புலம்புறோம்?
1: அதாவது ஏன் புலம்புறோம்னா, நம்ம நினைச்சது நடக்கலைங்கிறதுக்காக புலம்புறோயா? அதாவது என் பையன் வந்து ஸ்கூல் 10th ஃபர்ஸ்ட், +2 ஃபர்ஸ்ட், காலேஜ்லயும் ஃபர்ஸ்டா
0: இருந்தான்.
1: ஆனா அவனுக்கு உரிய வேலைய அங்கீகாரம் கிடைக்கல, அதனால புலம்புறோம்.
0: ஓ, நினைச்சது நடக்கலன்றது ஒரு காரணமா இருக்கு புலம்புறதுக்கு, அப்படிதான் சொல்லலாமா?
1: ஆமையா. அப்புறம் வந்து நாங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பணம் செலவழிக்கிற அளவுக்கு அந்த வீடுகளும் கிடைக்க
0: மாட்டேங்குது. நம்மளோட என்ன சூழலோ, நிதிநிலைக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு பார்த்தோம்னா அது கூட கிடைக்க மாட்டேன்னுச்சே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை இருக்குன்னா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா உங்களோட கருத்துக்கு. நினச்சது நடக்கலைங்க, இதனால் கூட நம்ம புலம்புற சூழலுக்கு இருக்குது. ஏன் புலம்புறோன்னா, நினச்சது நடக்கலை அதனால் புலம்புறேங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ, நினச்சது நடக்கலைன்னா நம்ம புலம்புறோம், அதுதான் காரணமா அப்படின்னு யோசிக்கலாம். நேரம் 9:35 ஆக இன்னும் ஒரு 7 நொடிகள் தான் பாக்கி இருக்குது. இப்போ இணைப்பில் யார் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். நலமா இருக்கோங்க ஐயா, நாங்க நலமா இருக்கோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கேட்டது, அதுக்கப்புறம் உங்க பேர் எனக்கு சரியா கேக்கலங்க ஐயா.
2: சந்திரசேகர்
0: ஐயா, சொல்லுங்க ஐயா, ஏன் புலம்புறோம்?
2: ஏன்
0: புலம்புறோம்ன்றது கேக்குது, கேக்குது.
2: செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த வேலை ஏன் செய்யணும், இந்த வேலை எனக்கு தேவையா, இந்த வேலையை யார் கொடுத்தா, இது எதனால செய்யணும் புலம்புறோம். ஒருவேளை அந்த வேலையை கேரியர் பண்ணிடுறோம், கேரியர் பண்ண முன்னாடி திருப்திகரமா இல்லைன்னா, ஐயோ இந்த வேலையை அப்படி பண்ணிருக்கலாமோ, இந்த வேலை எப்படி பண்ணிருக்கலாமோ, இதுல வந்து மைதப்பன் சார்ட்ட கோளாறு கேட்டிருக்கலாமோ, இல்ல வந்து நம்ம ஜான் பிட்டர் சார்ட்ட கோளாறு கேட்டிருக்கலாமோ, நம்ம இதெல்லாம் கேட்காம நம்ம வாட்டுக்கு பண்ணிட்டோமோ அப்படின்னு புலம்புறோம். புலம்புறதுக்கு காரணமே திருப்தியின்மை தான் சார்.
0: திருப்தியின்மை இருக்கலாம், திருப்தியின்மை இல்லாமல் இருக்கிறது கூட இருக்கலாம். ஆனால் திருப்தி அடைஞ்சிட்டா வாழ்க்கை ஒரு நிலையாக போயிடாதா? இப்போ ஒரு வேலை செய்கிறோம், இதோட நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும், சரியா இருக்குமா? அப்போ திருப்தி அடைஞ்சா புலம்ப மாட்டோமா?
2: நிச்சயமாக வந்து எப்படின்னா, அப்படின்றதே வந்து ஒரு ஒரு விதமான உணர்ச்சி
0: தானே,
2: விதமான உணர்ச்சி, அதாவது கோபம் அல்லது வந்து இந்தோ இந்த மாதிரி வந்து புலம்பல்றதே வந்து ஒரு உணர்ச்சி தான். அப்போ நம்ம செய்யற வேலையில நம்மளாலேயே வந்து திருப்திப்பட முடியலன்னா, யாருக்கிட்டே அது புலம்பித்தானே சார் ஆக வேண்டியதா இருக்கு.
0: சரிங்க, அதில் ஒரு திருப்தியின்மை இல்லாத காரணத்தினால கூட நம்ம புலம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் ஐயா, உங்களோட கருத்துக்கு நன்றி. திருப்தி இல்லைன்னா புலம்புறோமா? அப்போ திருப்தி ஏற்பட்டால் புலம்புறதை நிறுத்திடுவோமா அப்படின்னாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, புலம்பாமல் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு உணர்வின் வெளிப்பாடாக புலம்பல் இருக்குது அப்படின்றாங்க. புலம்பல் நிஜமாகவே ஒரு உணர்வா? கோபம் வர மாதிரி நமக்கு புலம்பல்ன்றது அன்றாட உணர்வாகவே ஏற்படுதா? இப்படியெல்லாம் மனசில் கேள்வி வருதுல்ல. ஆமாம், ஏன் புலம்புறோம்? இதுதாங்க இன்றைய வானவெளியின் தலைப்பு, ஏன் புலம்புறோன்னு. அடுத்ததாக யார் காரணம் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: கோதை பண்பலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி இக்பால். ஐயா வணக்கம். ஐயா.
0: ஐயா வணக்கம். ஐயா.
3: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் ஐயா. கடந்த வாரம் வந்து உங்களை பார்க்க முடியலையா?
0: கடந்த வாரம் இங்க வந்திருந்தீங்களா? இருந்தமே சரி, பரவாயில்ல, ஏதோ வேலையின் காரணமாக சந்திச்சிருக்க முடியாது. சொல்லுங்க ஐயா.
3: ஆமா.
0: ஏன் புலம்புறோம்?
3: ஐயா புலம்புறோம் வந்து திருமணத்துக்கோ

0: வந்து மருத்துவ செலவுக்கோ திடீர்னு வந்து வீட்டு பத்திரத்தை வைக்கிறோம்யா, ஒத்தி வந்து வைக்கிறோம், அடமானம் வைக்கிறோம். அப்ப அடமானம் வைக்கும் போது அவன் நம்ம சொல்லுவாங்க மூணு வருஷத்துக்குள்ள திருப்பிடுறேன் இல்லாட்டி அஞ்சு வருஷத்துக்குள்ள திருப்பிடுறேன்ட்டு. அதையும் கடந்து போகும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க, முடிஞ்சிருச்சு வந்து நீங்க வந்து திருப்பங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. அப்ப வர அழுத்தம் புலம்பல மேல பெரும் புலம்பலா இருக்கும், மன அழுத்தம் ஏற்பட்டுரும். அது நாட்டி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நாட்டி முடிஞ்ச அளவு நம்ம வந்து பொருள்களை அடமான வைக்காம கைமாத்து வாங்கி இதுன்றமாக்க நம்மளுக்கு அந்த புலம்பல் கொஞ்சம் முடிஞ்சிருங்கய்யா, சிரமம் இல்லாம இருக்கு. அந்த இது
1: என்ன பண்றது, அடமானம் வச்சுட்டோம், இந்த சூழல் கைமாத்தா வாங்க முடியல, அங்க காசு தேவைப்படுது, பொருளாதார பின்னடைவு ஏற்படுது, இந்த மாதிரி சூழல்களை சந்திக்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஏதோ ஒரு சிக்கலுக்கு ஆளாகிறோம், அப்போ ஒரு அழுத்தம் ஏற்படுது, அந்த மன அழுத்தத்தின் காரணமாக புலம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஏன் புலம்புறோன்ற காரணத்தை நம்ம தேடுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right. வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
16: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள்.
15: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு

0: 0445 வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தேன்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
1: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:44 2 நொடிகள் ஆயாச்சு. வானவில் இன்றைய வானவிலின் வண்ணம் ஏன் புலம்புறோன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. ஏன் புலம்புறோம், இதுக்கான காரணத்தை தான் இந்த 44 நிமிடங்களாக நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ காரணம் என்னவா இருக்கும் புலம்புறதுக்கு அப்படின்னு யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். ஆமாம் வணக்கம்மா. ஏன் புலம்புறோம்,
2: ஏன் புலம்புறோம்னா நம்ம மனசுல இருக்க பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காம நமக்கு சகோதரியுடைய தோழியை சொல்லி ஒரு ஆறுதல் தேடிக்கிறோம் சார். மனசுல இருக்க அந்த வலி வேதனையும் கொஞ்சம் குறையும், பிரச்சனை தீர்வு இல்லையோ நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் சார். அதுக்காக நம்ம புலம்பு தீட்டுக்கிறோம் வெட்டில வச்சிருக்கோம்.
1: ஆறுதலுக்காக புலம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானங்கம்மா? நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணாம்மா, எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம். ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அம்மா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆறுதல் கிடைக்குது பாருங்கள். அந்த ஆறுதலுக்காக தான் புலம்புறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஏன் புலம்புறோன்னு என்ன காரணம் சொல்ல வராங்க, யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: முதல் முறையாக உங்ககிட்ட பேசுகிறேன்.
1: ரொம்ப மகிழ்வு.
3: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகரன் சார்.
1: சுதாகர் ஐயா, சரிங்க. ஏன் புலம்புறோம் சொல்லுங்களேன்.
3: புலம்புறங்கும் போது நம்ம மனசு வந்து ஒரு சந்தோஷம் இல்லைனா குழம்ப தான் செய்வோம்.
1: சந்தோஷம் இல்லைன்னா புலம்புறோன்றீங்க.
3: ஆமா, அது மன நிறைவு கிடைச்சிட்டாவே அது குழம்புல இருக்காது. அதில் வீட்டுக்கார அம்மாவுக்கும் அது பங்கு இருக்குது.
1: மனசு நிறைவு கிடைக்கிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருப்போன்றீங்க, அப்படிதானே?
3: நம்ம ஏதோ ஒரு வீட்டில் நம்ம ஒரு கணக்கு போட்டு செய்வோம், ஒரு விசேஷம் வந்தால் அந்த அளவுக்கு தான் செய்யணும், அதையும் மீறி செய்யணும் அப்படிங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு குழம்பி தான் ஆகணும்.
1: இவ்வளோ இப்போ நம்ம போட்டது ஒரு 10,000 போட்டால் என்ன 10,000 20,000 30,000 போதே அப்படின்னு புலம்புற மாதிரி ஆயிடுது என்ன?
3: ஆமாங்க சார். அந்த புடவை இருக்கும்போது நம்ம அதிகமாக போட்டு எடுக்கும்போது நம்ம குழம்புற தான் இருக்குது. பாக்கெட்டில் நம்ம அவ்வளோ தான் வச்சுருப்போம். அப்புறம் நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி குழம்பி நம்ம இருந்த கடனை வாங்கி நம்ம அதை எடுக்கிற மாதிரி.
1: அதுக்குள்ளே போய் சிக்கிற மாதிரி ஆயிடுது என்னங்கய்யா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. மனசு சந்தோஷமாக இல்லைனாலே நம்ம புலம்புறோன்ற கருத்தை முன் வச்சுருக்காங்க. சரி, இப்போ அடுத்ததாக யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். ஏன் புலம்புறோன்ற தலைப்பில் இன்றைய வானவில் வளம் வந்துட்டுருக்கு. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் யார் இணைகிறாங்க? வணக்கம்
4: சகோதரருக்கு. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
4: ஆட்டங்கள்லேருந்து சத்யவாணி பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டம்.
1: சிவகங்கை மாவட்டத்திலேருந்து சத்யவாணி அம்மா சொல்லுங்கம்மா.
4: ஆமாம், அதாவது வந்து புலம்புறங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா இது எல்லாமே புலம்புறதுக்குள்ளதான். அதாவது வந்து அப்பா அப்பா தாத்தா பாட்டி சொன்னாங்க அப்பவே இந்த காட்டு வளர்த்துக்கலாம், அந்த மாடு வச்சுக்கலாம், ஆட்டு வளர்த்துக்கலாம், அதனால நமக்கு பின்னாடி உதவியா இருக்குன்னு சொன்னாங்க. அதை அப்பவே விட்டுட்டோம்னு சொல்லி புலம்புறது ஒரு வகை. ஆனா இதையெல்லாம் சொன்னவங்க நம்ம கூட இல்லையா, அவளே நம்ம தனியா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புலம்புறது ஒரு வகை. ஏன்னா அவ தனியா இருக்கையிலதான் அந்த புலம்புறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி வரையில யாருமே புலம்புறதுதான். ஏன்னா புலம்புனாக்க வெளியில சொன்னா அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா அம்மா இங்க விட்டுட்டோம் சொன்னா அவளை தச்சுட்டுவாங்க. அதனால வந்து அவங்க மனசுக்குள்ளே புலம்பிக்கிறது, அது வெளியில தெரியாம இருக்கிறது அவளுக்கு ஒரு மனநிம்மதியை கிடைக்கும்.
1: இது பெரிய புலம்பலா இருக்கும் போல் இருக்கே, இந்த புலம்பலுக்கு முதல்ல ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னங்கம்மா.
4: ராத்திரி கிடைக்கல ரொம்ப புலம்பிட்டு.

0: சே, இதேதான் தொடக்கத்திலையும் ஈரோட்ல இருந்து பேசினாங்க அவங்க. இளங்கோ ஐயா சொன்னாங்க, அப்பா இனிப்பு கிடைக்கலனாலே புலம்பல் ஆயிருது அப்படின்னு. என்ன இது, பலருக்கும் ஒரு புலம்பலா இருக்கு.
1: என்ன இது பழகி போச்சு. ஆனா இது யாரு என்ன சொன்னாலும் கேக்குறதே கிடையாது. என்ன வேலை எப்படி இருந்தாலும் பேசி ஆகணும்.
0: நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. இனிப்பு கிடைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்ய வேண்டியதா, வேற என்ன பண்றது. அப்படியான சூழல் இருக்குல்ல, நிறைய பேர் பேச ஆசைப்படுறோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறோம், அதற்கான சூழலில் இணைப்பு கிடைக்க மாட்டேன்னு. இப்போ யார் இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைந்தாச்சு, பேசலாமே.
2: கோடை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி புள்ளிவல் என்ற தம்பி சேலர் மயிலப்பன் ஐயா. காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் ஐயா.
2: தலைப்பு வானவில் தலைப்பு ஏன் குழம்புகிறேன் என்ற தலைப்பு.
0: ஆமாங்கய்யா.
2: ஒரு மனிதனுக்கு சிந்தனை அவசியம் ஐயா. நான் ஒரு நிமிடம் யோசிக்காமல் எனது ஊரடி தோட்டம் ₹1,50,000 விற்றுவிட்டேன். இன்று அதன் மதிப்பு ₹2,00,000. நான் என் மனைவி குழம்பிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதை நாம் என்னதான் தையல் தொழில் செய்தாலும் என்றைக்கு சம்பாதிக்க போகிறோம் என்ற குழப்பம் இன்றைக்கும் இருக்குது ஐயா.
0: அப்போ ஒரு முடிவு மாற்றி எடுத்ததன் விளைவா இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானங்கய்யா? சரிங்க, சரி, எல்லாம் நன்மைக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, நன்றிங்கய்யா, நன்றி. ஒரு முடிவை மாற்றி எடுத்துட்டா அன்னைக்கு சரி ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலான்னு பார்த்தா இன்னைக்கு 2 கோடிக்கு அது போகுது. அப்பாடி போச்சே அப்படின்னு புலம்பத்தானே வேணும், வேறு என்ன பண்ணுறது. நேரம் 9:49:30. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் ஏன் புலம்புறோம் இந்த தலைப்பில் தான் வளம் வருது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குள்ள நுழைய இருக்கோம். நுழைஞ்சு ஏன் புலம்புறோன்றதை ஆராய்ஞ்சிடலாம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
7: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் June 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:54, 27 நொடிகள். வானவில்லின் இன்றைய வண்ணம் ஏன் புலம்புறோன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம், என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் காரைக்குடிலேருந்து தாமினா பேசுகிறேன் சார்.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார்,
2: சொல்லுங்கள் ஐயா, ஏன் புலம்புறோம்?
3: காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பல விதத்தில் சார் புலம்புல தாக்கம் வந்து, மன தாக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுவாங்க. அதே மாதிரி இந்த மனம் இறுக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன், அது யாத்தையாச்சும் சொல்லணும் அப்படிங்கும் போது அந்த புலம்புக்கு வந்துருவாங்க. ஆனா இது வந்து ஒரு காரியங்கள் வந்து பலவீனமானாலும் இந்த சொல்ல வந்துருக்கும் காரணம் புலம்ப. அதனால வந்து மேக்சிமம் வந்து இந்த புலம்புல இல்லாம இருக்குங்கிற ஒரு காரியத்தை திட்டமிட்டு நம்ம வந்து கரெக்டான ஒரு
2: பார்த்துங்களேன்.
3: ஓரளவுக்கு இந்த புலம்பு இல்லாம வண்டியை ஓட்டலாங்கிறது என்னுடைய
2: நல்ல விஷயமா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. திட்டமிடல் சரியா இருந்தாலே புலம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிரும், புலம்புறதை தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறாங்க. இப்போ ஏன் புலம்புறோம் அப்படின்னு யோசிச்சோன்னு வைங்களேன், அதுக்கு நிறைய காரணங்கள் நிறைய விதத்தில் சொன்னாங்க. இப்போ தூக்கத்தில் குறட்டை விடுறாங்க, நம்மளால தூங்க முடியலை. அப்போ பக்கத்தில் படுத்துருக்கோங்க, என்ன சொல்லி ஐயா குறட்டையை விடா, இன்றைக்கி தூக்கம் போச்சுடா அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்போம். இப்போ ஒரு மனசு வலிக்கும், இப்போ பெற்ற பிள்ளையே நம்மளை சரியாக நடத்தலை, நம்மளை கண்டும் காணாமலும் இருக்கான் அப்படின்னு அந்த வழியெல்லாம் தாங்க முடியாத வழியாக இருக்கும் ஒரு தாயா. அப்போ என்ன பண்ணுவோம், சே 10 மாதம் பெற்று இப்படி பண்ணுறா அப்படியே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மனசு வேதனைப்படும். அதே மாதிரி மனசு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும், ஒரு திருப்தி இல்லையா, உடனே புலம்புவோம். ஆமாம், ஏன் புலம்புறோன்ற காரணத்துக்கு யோசித்தோன்னா ஒரு ஆழமான காரணத்தை ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிது. ஏன் புலம்புறோம் அப்படின்னா, புலம்புறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளோட இயலாமை தான். நம்மளால் செய்ய முடியலை. இப்போ தூக்கம் பக்கத்தில் தூங்குறாங்க, குறட்டை விடுறாங்க, குறட்டையை நம்மளால் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியும், அதற்கான வழியை தேடணும். அப்போ வழியை தேட முடியலைன்றது நம்மளோட இயலாமை. அப்போ அதன் காரணமாக நம்ம புலம்புறோம். ஒரு பெரிய கல்யாணம் நடத்தணும்னு விரும்புகிறோம், நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும், அதை தாண்டி செலவு போகுதுன்னா அப்போ அது நம்மளோட இயலாமை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, நம்ம வரவுக்கேற்ற செலவுன்ற திட்டமிடலில் போயிருந்தோன்னா புலம்புறதுக்கான அவசியமே இருக்காது. புலம்பல்னா என்னன்னு யோசிச்சோம்னு வைங்களா, இந்த முடிவுக்கு வரதுக்கான காரணம் என்ன, புலம்பல்னா என்ன அப்படின்னா, புலம்பல்ன்றதை நம்ம எப்படி சொல்லனா, அது ஒரு எந்த பலனும் தராத செயலே இல்லாத ஒரு சொல்லு தான் புலம்பல். ஒரு பலனும் தராது புலம்பல். ஒரு மனசு வலிக்குது, சரி மனசு வலிக்குது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிடுறோம், புலம்பிடுறோம், உடனே உங்களுக்கு மனது வலி சரியாயிருதா, ஒரு மனசு வந்து இலகுவாகிடுதா? அந்த ஒரு 5 நிமிஷம் இலகுவாக இருக்கும், திருப்பி நினைக்கும் போது என்ன ஆகும்னா மனசு வலிக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மனது வலி, மனது ஒரு துன்பத்தில் இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, புலம்பலுக்கு வழி வகுக்கக்கூடாது. ஏன் மன அழுத்தத்தில் இருக்குன்னு யோசிப்போம், அதை எப்படி சரிவு செய்யலான்ற தீர்வை நோக்கி நகரணும். அந்த தீர்வை நோக்கி நகல முடியாத இயலாமையின் காரணமாக தான் புலம்புறோம். எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலையா, நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நல்லா படிக்க முடியலையா, பார் இப்படி போச்சே. இன்றைக்கி நல்லா பேச முடியலையா, பார் இப்படி போச்சே. இன்றைக்கி சாப்பாடு சரியில்லையா, ஏன் இப்படி போச்சே.

0: இப்படி நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். ஏன் புலம்புறோன்ற காரணம், நம்மளால் முடியலை அதனால் புலம்புறோம். முடியலைன்ற வார்த்தையே அகராதியில் இருக்கக்கூடாதுன்னு ஆழமாக நம்புங்க, எல்லாருமே நம்புங்க. முடியலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. முயற்சி செய் முடியும் வரை அப்படின்றது தான் தாரக மந்திரமே. புலம்பலை நிறுத்தணுமா, முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் நினச்ச விஷயம் முடிகிற வரையும் புலம்ப. ஏன் புலம்புறோம், நம்மளால் முடியலை புலம்புறோம். அப்போ முடிச்சு காட்டுனா புலம்பல் தானாக நின்றுல. அதை மாதிரி இன்னொரு விஷயம், இந்த புலம்பலில் இந்த தலைப்புக்கான முக்கிய நோக்கமே என்னென்னா, புலம்பிட்டோம் சரி, இதனால் என்னங்க பலன் இருக்குது? ஒரு பலன் இருக்காது. பேசி நேரத்தை விரையும் அடித்தது தான் மிச்சம். இப்படி அவங்க என்ன நடத்துகிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி சரி சொல்லிட்டீங்க, நடத்தினவன் திருந்திட்டானா? திருந்த மாட்டான். ஒன்று ஒதுங்குங்க, இல்லைன்னா சரி செய்யுங்க. புலம்பி என்னங்க பண்ணுறது? புலம்புனா அழகான வாழ்க்கையை புலம்பி புலம்பி புலம்பி புலம்பி மனசு கவலைக்கு தான் கொண்டு போய் விடும். கவலையே படாதீங்க, சந்தோஷமான வாழ்க்கை. புலம்புறத என்றைக்கும் ஒரு உணர்வுன்னு மட்டும் நம்பாதீங்க. அது நம்மளோட உணர்வுன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம், அதுதான் அதோடய சிக்கலை. அது கோபம் கிடையாது, அழுக கிடையாது, சிரிப்பு கிடையாது, துன்பம் கிடையாது, வலி கிடையாது. இது எல்லாத்தோட வெளிப்பாடு தான் புலம்பல். இது எல்லாத்தோட வெளிப்பாடாக என்ன தெரியுமா இருக்கணும்? புலம்பல் இருக்கக்கூடாது, செயலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் புலம்புறோன்ற தலைப்புக்குலேருந்து நம்ம விடை பெறலாம். ஏன் புலம்புறோன்னா நம்மளால் முடியலை, முடிச்சு காட்டுவோம் அப்படின்ற நிறைவு பகுதியோடு முடிச்சிடலாம். அடுத்த வார வானவில் தலைப்பு மலர இருக்குது, என்னென்னா பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே. இதை ரெண்டு விதத்தில் சொல்லலாம். பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே இப்படின்னு சொல்லலாம், பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே இப்படியும் சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னு கேட்க நான் தயாராக இருக்கேன். இணைந்திருங்கள் கோடை பண்பலை. இப்போ இங்கேருந்து விடைபெறுகிறேன், உங்களில் ஒருவன் மயிலப்பன். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தி சுருக்கம்.
4: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலைக்கு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வார்த்தை ஆடை அணியும் போது அதற்கு கவிதை என்று பெயர் என்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர்வரை பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் எனும் சிறப்பிற்கு உரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி கண்ணதாசன் சொல்கிறார் இப்படி: நான் கலீல் ஜிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லை என்று ஏங்குவேன். அந்த ஏக்கம் இப்போது இல்லை, இதோ அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார் என்று அப்துல் ரஹ்மான் பற்றி கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். கோடை பண்பலை 100.5 இன்றைய கவிதையும் கானமும் பகுதியை சிறப்பிக்க கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். கானமும் கானமும்
6: நேயர் விருப்பம் எனும் தொகுப்பிலிருந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய மண் எனும் தலைப்பிலான கவிதை. கவியரங்கத்தில் தமிழகத்தில் முதன் முதலாக அரங்கேறிய புது கவிதை மண் 1963 அரங்கேறியிருக்கிறது. இதை பேரறிஞர் அண்ணா 7-8 முறை திரும்ப திரும்ப படிக்க சொல்லி கேட்டு பாராட்டிய பெருமையும் இந்த கவிதைக்கு உண்டு என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அந்த மண் எனும் தலைப்பிலான கவிதை இதோ கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக. உயிர்களின் கருப்பை நான், சமாதியும் நானே. உயிர்களின் கருப்பை நான், சமாதியும் நானே. புற்கள் என் புலகம், பூக்கள் என் கனவுகள். உங்கள் தாய் 10 மாதம்தான் சுமக்கிறாள், நானோ ஆயுள் முழுவதும் சுமக்கிறேன். உங்களை முதலில் என் மார்பில் தவழவிட்டு இறுதியில் வயிற்றில் ஏந்தும் நான் உங்கள் தாயின் எதிர்ப்பதம். ஒரே நேரத்தில் நான் உங்களுக்கு சமாதியாகவும் விதைகளுக்கு கருப்பையாகவும் இருக்கிறேன். நான் ஆக்குகிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன், ஆக்குவதற்காகவே அழிக்கிறேன். கடவுளுக்கு நான் காரியதரிசி, உங்கள் தொட்டில் நான், ஊட்டும் வட்டில் நான், கடைசியில் தூங்கும் கட்டிலும் நானே. உங்கள் தொட்டில் நான், ஊட்டும் வட்டில் நான், கடைசியில் தூங்கும் கட்டிலும் நானே. மண் என்ற பெயரில் என் மீது ஆசை வைப்பவரை பழிப்பதும் நீங்கள்தான். நாடென்ற பெயரில் ஆசை வைத்தால் பற்று என்று பாராட்டுவதும் நீங்கள்தான். உழைக்காமல் இல்லை என்கிறார் சிலர், அவர்களை கண்டு சிரிக்கிறேன். உழைத்தும் இல்லை என்கிறார் சிலர், அவர்களை கண்டு அழுகிறேன். என்னை ஆள விரும்புகிறவனை நான் வெறுக்கிறேன். என்னில் ஆக்க விரும்புகிறவனை நான் காதலிக்கிறேன். என்னை ஆள விரும்புகிறவனை நான் வெறுக்கிறேன். என்னில் ஆக்க விரும்புகிறவனை நான் காதலிக்கிறேன். நீங்கள் என்னை கல்லால் மிதிக்கிற போது பெருமை அடைகிறேன். ஆனால் என்னில் பிச்சை பாத்திரம் செய்து கையில் ஏந்துகிற போது நான் அவமானப்படுகிறேன். நீங்கள் என்னை கீறுகிறீர்கள், நான் சோறு தருகிறேன். என்னை காயப்படுத்துகிறீர்கள், நான் பாலூட்டுகிறேன். பெண்களுக்கு பொறுமை குணம் வந்தது மசக்கை நேரத்தில் எண்ணெய் தின்றதால்தான். பெண்களுக்கு பொறுமை குணம் வந்தது மசக்கை நேரத்தில் எண்ணெய் தின்றதால்தான். நீங்களும் நானும் வேறல்ல,

காலக்குயவன் எண்ணெய் பிசைந்து பரிணாம சக்கரத்தில் வணைந்த பாத்திரங்கள்தாம் நீங்கள். மண் எனும் தலைப்பிலான கவிதையில் மண்வாசம் தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இனி கோடை பந்தலை 100.5.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: கொடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும்
1: எழுத்துலகில் ஆழக்கடலில் மூழ்கவும் அண்டவெளியில் பறக்கவும் ஒரு சிலருக்கே முடியும். அந்த ஒரு சிலருள் ஒருவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் ஒரு சேர தம் ஆளுகைக்கு உட்படுத்தியவர். கோடை பண்பலை 1.5 இன்றைய கவிதையும் கானமும் பகுதியை சிறப்பிக்க கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள். சிலப்பதிகார இதிகாசத்தை 2 வரிகளில் எழுதியவர் கவிக்கோ. அந்த வரிகள் இது உங்களுக்காக. பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கண்ணகியால் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கண்ணகியால் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. சிலப்பதிகார இதிகாசத்தை 2 வரிகளில் தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மந்திரமும் தந்திரமும் புதிதா, சித்த மருத்துவத்தின் முறை நமக்கு புதிதா, ராஜ தந்திரந்தான் நம் நாட்டிற்கு புதிதா, தலைவர்களின் போராட்டம் புதிதா, ஆண் பெண் சந்திக்கும் முறை புதிதா? இல்லை இல்லை, தமிழகத்து கவிஞர்களுள் அப்துல் ரஹ்மான் சிந்திக்கும் முறை புதிது. ஒன்றை பற்றி திறனாயும் இவர் முறையோ புதியதாகும் என்று கவிஞர் சுரதா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி குறிப்பிடுகிறார்.

0: கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். கானமும் கானமும்
1: என்னதான் கவிதைக்கு பொய் அழகு என்று வார்த்தைகளில் வர்ணஜாலம் செய்தாலும் வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை எல்லா கவிஞர்களுமே வடித்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் ஆயுள் தண்டனை எனும் கவிதை உங்களுக்காக. கவிதையின் தலைப்பு ஆயுள் தண்டனை. பைச்சிறை இருந்ததோ 10 திங்கள், பைச்சிறை இருந்ததோ 10 திங்கள், கைச்சிறை கண் சிறை காளை வயதில் மெய் சிறைக்குள்ளே வீழ்ந்து தவிக்கும் ஆவி கைதி, விடுதலை பெறும் வரை அகில வாழ்க்கையே ஆயுள் தண்டனை. நினைவுகளெல்லாம் நெஞ்சின் விலங்குகள், கனவுகளெல்லாம் கற்பனை தலைகள். நினைவுகளெல்லாம் நெஞ்சின் விலங்குகள், கனவுகளெல்லாம் கற்பனை தலைகள். ஆசை பாசம் அன்பென்றிங்கே பேசுவதெல்லாம் அருவச்சிறைகள். ஆசை பாசம் அன்பென்று இங்கே பேசுவதெல்லாம் அருவச்சிறைகள். இதில் சுதந்திரம் என்பது சும்மா சொல்வது. இதில் சுதந்திரம் என்பது சும்மா சொல்வது. இந்த கவிதையின் தலைப்பு ஆயுள் தண்டனை. தமிழ் கவிதையில் சோதனை முயற்சிகள் அபூர்வம். இவர் தொடர்ந்து சோதனையும் சோதனையில் சாதனையும் செய்திருப்பவர். செவி இன்பத்திற்குரிய கவிதைகளை கூட செய்நேர்த்தி திறத்தால் அழியா சித்திரங்களாக்கும் மந்திர சக்தி மிக்கது

இவரது எழுதுகோள் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி கவிஞர் மீரா குறிப்பிடுகிறார். கோடை பண்பலை 100.5 இன்றைய கவிதையும் கானமும் பகுதியை சிறப்பிக்க கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமி.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். கானமும் கானமும்
4: கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் முதல் கவிதை தொகுப்பு பால் வீதி 1974 வெளிவந்தது. 1999 ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது, கம்பர் விருது, உமருப்புலவர் விருது உட்பட பல விருதுகளை வென்றவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய வரவேண்டும் நீ எனும் தலைப்பிலான கவிதை. மழையாகி வரவேண்டும் நீ, என் மனம் தந்த விதையாவும் மகரந்த மொழி பேசும் மலராக்கி தர வேண்டும் நீ. மழையாகி வரவேண்டும் நீ, என் மனம் தந்த விதையாவும் மகரந்த மொழி பேசும் மலராக்கி தர வேண்டும் நீ. இரவாகி வரவேண்டும் நீ, என் இதயத்து விண்மீன்கள் இமையாமல் சுடர் வீச எழிலாக்கி தர வேண்டும் நீ. விரலாகி வரவேண்டும் நீ, என் மீட்டாத மௌனத்தில் விதமான ராகங்கள் வெளியாக்கி தர வேண்டும் நீ. விரலாகி வரவேண்டும் நீ, என் மீட்டாத மௌனத்தில் விதமான ராகங்கள் வெளியாக்கி தர வேண்டும் நீ. இது வரவேண்டும் நீ எனும் தலைப்பிலான கவிதை. தந்திருந்தார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்.

0: இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும்
1: கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆலாபனை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. கவிதையின் தலைப்பு கொடுக்கிறேன். கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு கருவியே. இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே. இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை. தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்கிறான். நீயும் இயற்கையின் ஓர் அங்கம், நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்துவிடாதே. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம், உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவை போல் சப்தமில்லாமல் கொடு, ஒரு விளக்கை போல பேதமில்லாமல் கொடு. உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும். கொடு, நீ சுத்தமா

0: அவாய் கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும். ஆலாபனை எனும் தொகுப்பிலிருந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கொடுக்கிறேன் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள்.
1: I love, love, love, love, love.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டி.

0: Hard Max Grade Cement, 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். கானமும் கானமும்
3: கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமது பால் வீதி கவிதை தொகுப்பில் தொடங்கி பித்தன் வரை பல்வேறு நூல்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு கொடுத்தவர். தமிழ், ஆங்கிலம், அரபி, உருது, பாரசீகம், இந்தி ஆகிய பல மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தவர். எந்த துறையில் இறங்கினாலும் அதன் வேர் வரை சென்று ஆழ கற்பது இவரது இயல்பு. தமக்கு உயிரும் வாழ்க்கையுமே கவிதைதான் என்று சொன்னவர் அப்துல் ரஹ்மான். தனது எழுதுகோலை தனது 6வது விரல் என்று குறிப்பிட்டவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சுட்டு விரல் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து தொலைந்து போனவர்கள் எனும் தலைப்பிலான கவிதை காத்திருக்கிறது உங்களுக்காக. தொலைந்து போனவர்கள்

கவிதையை கேட்கலாமா? விடிந்ததென்பாய் நீ, அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை. விடிந்ததென்பாய் நீ, அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை. முடிந்ததென்பாய், ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை. மணந்தேன் என்பாய், சடங்குகளும் வெறும் மாலை சூட்டலும் மனமில்லை. இணைந்தேன் என்பாய், உடற்பசியால் உடல் இறப்பதும் கொடுப்பதும் இணைப்பல்ல. கற்றேன் என்பாய், கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வியில்லை. கற்றேன் என்பாய், கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வியில்லை. பெற்றேன் என்பாய், எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல. குளித்தேன் என்பாய், யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை. அழித்தேன் என்பாய், உண்மையிலே நீ அழித்ததெதுவும் உனதல்ல. உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய், வெறும் உடலுக்கணிவது உடையல்ல. விடையை கண்டேன் என்றுரைத்தாய், ஒரு வினாவாய் நீயே நிற்கிறாய். தின்றேன் என்பாய், அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய். வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலேதான் தோற்கின்றார். ஆட்டத்தில் உன்னை இழந்துவிட்டாய், உன் அசலை சந்தையில் விற்றுவிட்டாய், கூட்டத்தில் எங்கோ தொலைந்துவிட்டாய், உன்னை கூப்பிடும் குரலுக்கு செவிடானாய். நான் என்பாய், அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய். ஏன் என்பாய், இது கேள்வி இல்லை, அந்த ஏன் எனும் ஒளியில் உனை தேடு. ஏன் என்பாய், இது கேள்வி இல்லை, அந்த ஏன் எனும் ஒளியில் உனை தேடு. இது தொலைந்து போனவர்கள் எனும் தலைப்பிலான அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை, சுட்டு விரல் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து. கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா அமுதா அமுதா.

கோடை பண்பலை 100.5 இனி சிறப்பு தேடி வரும் பண்பலை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகிலிருந்து நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிரணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோ.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. மழை மீது கொண்ட மாறா காதலை வண்ண ஓவியமாக தீட்டி அன்பு உறவுகளுக்காக அன்பாய் செய்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை கோடை பண்பலை 100.5 நகவை தினத்தை முன்னிட்டு

0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: நன்றி கௌசியா. இது உங்களுடைய பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டானா, அதுல இருந்து எங்கனக்குள்ள நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது கைகாட்டி பொதுவது அப்படி சொல்லுவாங்களா அந்த சாலை, அது பழைய ஈரோடு சாலை. ஒரு 50 மீட்டர் அந்த சாலையில நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரத்து பக்கத்துல ஒரு எழுதி கடை இருக்கு. அதுக்குள்ளேயேதான் இருக்கும். ஏன்னா ரவுண்டான பக்கத்துல அதிகமாக நெரிசல் ஏற்படக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் தள்ளி மரத்துக்கு அடியில வந்துட்டோம். மரத்து நிழல்ல ஏன் மரத்து நிழலா தர்றோம்னா, இயற்கையோடு இயந்துதானே நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பண்பலை அறிவிப்பை கேட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம நேயர்கள் அவங்க எல்லாத்தையும் நம்ம சந்திக்க போறோம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெயா.
1: என்னம்மா?
2: ஜெயா.
1: ஜெயா, என்னம்மா பண்றீங்க?
2: என்ன
1: வேலை பாக்குறீங்க?
2: வேலை போய்.
1: சரிங்க சரிங்கம்மா. வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு, யாராரு?
2: வீட்டுக்காரருங்க, நானும்
1: என்ன பண்றாங்க உங்க பசங்க?
2: கல்யாணம் முடிச்சு.
1: எத்தனை வருஷமா இந்த பகுதியில இருக்கீங்க?
2: நானுங்களா பிறந்து வளர்ந்ததே
1: அவினாசிதான். அவினாசில உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் சிறப்பு இருக்கு சொல்லுங்க.
2: என்னது கர்ணியப்பா கோயில் தான். கோயில்
1: கோயில் அது இல்லாம அவினாசினாலே எல்லா
2: கோயில்
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன் வணக்கம், உங்க பேரு?
3: என் பேர் ராமன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் கூலி வேலை தான்மா.
1: என்னென்ன மாதிரி வேலை எல்லாம் இருக்கு உங்களுக்கு? விவசாயம் சார்ந்த வேலையா?
3: இல்ல இல்லைங்க, இது செக்காட்டு வேலை.
1: சரிங்க சரிங்க சரிங்க. செக்கு, அதாவது என்ன மொத்தமா?
3: ஆமாங்க.
1: செக்கு என்ன?
3: ஆமாங்க.
1: சரிங்க.
3: அந்த வேலை போய்
1: என்னென்ன மாதிரியான செக்கு? என்னென்ன தேங்காய்? என்ன நல்ல
3: தேங்காய்? கரலான
1: தான். சமையல் என்ன?
3: ஆமா.
1: சரிங்க சரிங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த பகுதி உங்களுக்கு?
3: நான் இதே தான்.
1: பிறந்தவரே தான்.
3: அவங்க ஒரு வேற பக்கம் இருக்காங்க.
1: அவங்க எங்க இருக்காங்க?
3: அவங்க தேவூர்ல இருக்காங்க.
1: பக்கத்துல தேவூர் பக்கத்துல. சரிங்க சரிங்க. மகிழ்ச்சி அவங்களை சந்திச்சதுல. அம்மா வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ராணிஸ்ரீ.
1: ராணிஸ்ரீ, எங்க இருந்து வரீங்க?
2: அவினாசி.
1: அவினாசி தான். சரி, என்ன பண்றீங்கம்மா?
2: அவினாசில கோயில் பத்தி சொல்லலாம். அவினாசி கோயில் ரொம்ப சிறப்புங்க. ரெகுலரா மார்னிங் 5 மணிக்கு போயிருவாங்க. தேர் திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க மக்கள் நல்லா பழகுறாங்க. அப்புறம் இந்த கோடை, நான் கோயம்புத்தூர்ல இருக்கும் போது இந்த எஃப்எம் கேட்டுட்டே இருப்பேங்க.
1: இந்த தேரை பத்தி சொன்னீங்க, எங்க ஆரம்பிச்சு எங்க எவ்வளவு தூரம் எல்லாம் இழுத்து கொண்டு போவாங்க? கொண்டு போயிட்டு திரும்பி திருவிழாவுக்கு கொண்டு வருவாங்க.
2: ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல தேர் நிக்கீங்க. அது ரெண்டு ஸ்ட்ரீட்டு, ரெண்டு அந்த எப்படி சொல்றது, படுக்கிறத வீதி கிழக்கிறத வீதி சுத்தி மறுபடியும் நிலையா வந்துருங்க. ரெண்டு நாள் எழுப்பாங்க. பெரிய தேர், சின்ன தேர் ரெண்டு இருக்குதுங்க. இப்ப குட்டி தேரும் வச்சிருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவினாசியோட சிறப்புனா பேர் தாங்க.
1: மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுல. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சரவணன் சார்.
1: என்னங்க?
3: சரவணன்.
1: சரவணன், என்ன பண்றீங்க? நான்
3: பெயிண்டன்ஸ் வொர்க்
1: பண்ணிட்டு. உங்க சொந்த ஊர் எது?
3: தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர். தஞ்சையில இருந்து இங்க எப்படி வேலைக்காக மட்டுமா? சரி. தஞ்சாவூர்ல அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க?
3: விவசாயம் தான் சார்.
1: என்ன தோட்டத்துல பயிரிடுவாங்க?
3: கடலை.
1: சரி, வேற யாரு வீட்டுல?
3: அண்ணன் இருக்கான்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தம்பி
4: பிரபு.
1: என்ன பண்றீங்க? எத்தனை வருஷம் இந்த வேலை
4: பாக்குறீங்க? சொந்தமா வச்சு நடத்திட்டு
1: இருக்கிறாங்க.
4: எல்லாமே ஒரு வாழ்க்கை பயணம்.
1: நிறைய வண்டிகள் எல்லாம் நீங்க வேலை பார்ப்பீங்க.

0: டூ வீலர்ல அதிகமா, டூ வீலர்ல இந்த பிரச்சனை தான் வருது. இந்த மாதிரியான தவறான முறையில வாகனம் இயக்குறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வருது?
1: இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டெஃபு மாட்டுறது அந்த மாதிரி இது பண்ணி விடறதுனால இன்ஜினிங் நிறைய ப்ராப்ளம் வருது. வேற வண்டி போறதுக்கு அப்பா பேரு ராயப்பன், அம்மா பேரு பாக்கியலட்சுமி, தங்கச்சி பேரு நிரஞ்சனா, என் பேரு பிரபு.
0: நன்றிங்க பிரபு உங்களை சந்திச்சதுல. வாங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தங்கதில்.
0: என்ன பண்றீங்க?
2: நாங்க பூட்டு சாவி ரிப்பேர் செய்ய கடை வச்சிருக்கிறேங்க
0: பக்கத்துல.
2: ஆமாங்க.
0: சரிங்க சரிங்க. எத்தனை வருஷமா அபிநாசத்துல இருக்கீங்க?
2: அப்பா ஒரு 29 வருஷமா இருந்தாருங்க. நான் இப்ப ஒரு 11 வருஷமா இந்த தொழில் அவரை விட்டுட்டு போனா நம்ம அப்படியே கன்டினியூ பண்றோங்க. அதிகமான ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆயிக்கணுங்க. ஆயிட்டு இருக்கிறோம்.
0: அதுல நீங்களும் மாறிட்டே இருக்கீங்க.
2: ஆமா ஆமா.
0: வீட்டுக்கு மத்தவங்களை பத்தி சொல்லுங்க. யார் யாருன்னு?
2: நானு, என் வைஃப் மஞ்சுளாங்க, என் பொண்ணு வந்து நட்சத்திரம், நாங்க மூணு பேர் இருக்கிறவங்க. கைகாட்டி புதூர்லதான் இருக்கிறோம். இந்த நம்ம அவிநாசி பெரிய கோயில் வந்து மிகவும் பழமையான சிறப்பு வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்கு வந்து அனைத்து மக்களும் வர சொல்லி என்னோட விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கண்டிப்பா வருவாங்க.
3: ஐயா வணக்கம். வணக்கங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நேயர்களுடைய அழைப்பை ஏற்று கோடை பண்பலியிலிருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் வருக வருகைன்னு வரவேற்கிறோம் நேயர்கள் சார்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடை பண்பலைக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாக 27வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: சரிங்க. நிறைய சிறப்புகள்லாம் சொல்றாங்க, கோயிலை பற்றிலாம் சொல்றாங்க. அதையும் தாண்டி அவிநாசின்னு இதுதான்.
3: இப்போ
0: சரிங்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஃபர்ஸ்ட் வந்து அருள் படத்துல இருந்து வந்து உக்கடத்து பம்பரமே அவிநாசிக்கு பெருமை சேர்த்துற மாதிரி ஒரு பாடல் இருக்குது. அவிநாசி அவனியே கூட்டிடுறாங்க.
0: அது கேட்டலாமா? கேட்டு வருவாங்க.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: ஆச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
12: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
11: எப்படி தெரியும்?
12: ஆஃபர்ஸோட

0: எல்லாம் கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் & கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து தான் இன்னைக்கு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா அவினாசியில புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆனா அங்க இருந்துட்டு கைகாட்டி புதூர் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அதனுக்குள்ள ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு மரத்து எல்லாம் முன்னாடியே பார்த்தாலே தெரியும், அதுக்குள்ளதான் இருக்கும். அதாவது பழைய ஈரோடு சாலை அங்க இருந்துதான் நிகழ்ச்சி வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு எல்லாம் வந்திருக்காங்க, நேயர்கள் எல்லாமே வந்திருக்காங்க, அவங்க எல்லாமே நம்ம சந்திக்கலாமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம். நான் கர்ணன், அவினாசி அச்சை பாத்திரம்னு உணவு விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மீதமுள்ள உணவு எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க.
0: நல்ல ஒரு சேவையை முன்னெடுத்திருக்கீங்க. அதாவது எவ்வளவோ உணவுகள் வீணடிக்கப்படுகிறது, வீணடிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உணவும் இன்னொருத்தரோட பசியோட இருக்கவங்களுடைய உணவுங்கிறத செயல்படுத்தி காட்டிட்டு இருக்கீங்க.
1: அதாவது இது போல எல்லா ஊர்லயும் எல்லாரும் அதை எடுத்து செய்யணும்னு நம்புறேங்க.
0: சரிங்க, உங்க வீட்டுல யாராரு அவங்களா சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல என் பாப்பா வந்து லாவனாங்க, வீட்டுல வந்து சம்சாரத்து பேர் மேனகா, எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. பாப்பா பிளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எழுதியிருக்காங்க, நீ மார்க் வந்தா என்னன்னு தெரியும். அது போக நான் தனிப்பட்ட முறையில பெயிண்டிங் கண்டக்ட் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஒரு மணி நேரம் கிடைச்சுன்னா அந்த ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மக்களுக்காக ஏதோ வேலை செய்யணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
0: நல்ல மகிழ்ச்சி, நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. இதை கேட்கறவங்களுக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு தோணும்.
1: ஆமாங்க, அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதுன்னா அது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும் போது கிடைக்குங்க. அதை எல்லாரும் பங்கெடுத்து செய்யணும். அதாவது ஒரு விசேஷம் நடத்துறவங்களே முன்கூட்டி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: பெரிய உணவகங்கள் நடத்தக்கூடியவங்க கூட இந்த விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு இதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க. நல்ல முயற்சி எடுத்துருக்கீங்க.
1: உடைக்கியாளர்களுக்கு வந்து இன்னைக்கு 27வது பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்கு கூடுறேங்க. நன்றிங்க.
0: ஜூலை 1 வரப்போகுது, பிறந்த நாளை கொண்டாட காத்திருக்கிறேன். அதை முன்னிட்டு உங்க நேயர்களை சந்திக்கத்தான் இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலையும் கூட.
1: ரொம்ப ரொம்ப வருடங்களாக உடைக்கியாளர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எப்பவுமே கேட்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அதுல நல்லா இருக்குங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க, என் பேர் மணி அஞ்சித்.
0: என்ன பண்றீங்க?
2: நாங்க சிங்கர் கான்ட்ராக்ட் போட்டுருவோம் மேடம், திருப்பூர்ல
0: மொத்தமா எல்லா இடத்துலயும் மிஷின்ஸ்.
2: ஆமா ஆமா ஆமா, 2 கம்பெனி இருக்கு, 2 கம்பெனி போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். பண்பலைக்கு எங்களை வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். 27வது உதயவிழாவுக்கு எங்களை வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம்.
0: மகிழ்ச்சி அவங்கள சந்திச்சதுல. வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அதை சொல்லுங்களேன். அபிநேத்தர் எவ்வளவு வேலைகள் தொழில் நிறைய
2: தொழில் வந்து பனியல் கம்பெனி இருக்குங்க, பனியல் கம்பெனி இருக்கு, பாத்திர கடை இருக்கு, அனுப்பக்கூடிய சைடு வந்து பாத்திர கடை இது இருக்குங்க. பின்ன இந்த சைடு பாத்தீங்கன்னா கைத்தறி நெசவு இருக்கு, இந்த தொழில் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. எல்லா தொழிலும் இருக்குங்க இங்க. மற்றும் விவசாயமும் அதிகமா இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா, குன்னத்தூர் சைடு பாத்தீங்கன்னா விவசாயம், கருமத்தப்பட்டி சைடு பாத்தீங்கன்னா விவசாயம் போயிட்டு இருக்குதுங்க. பவுலமும் விவசாயம் இந்த தொழிலெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஒரு முக்கியமான இடமும் கூட இந்த பகுதி.
2: கண்டிப்பாங்க, நீங்க வந்ததுக்கு எங்க மிக மிக மகிழ்ச்சி. இந்த தருணத்துக்கு நம்ம மறக்க முடியாதது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சந்திச்சோம், மறுபடியும் இந்த வருஷம் வந்துருக்கீங்க. நன்றி.
0: நன்றி. உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேரு?
3: வடிவேல் சார்.
0: வடிவேல்,
3: கம்பெனிக்கு போறாங்க, பனியல் கம்பெனிக்குங்க.
0: இன்னைக்கு
3: லீவு தாங்க,
0: பன்னெண்டாங்க.
3: ஆமா, ஒரு வாரம் பர்மிஷன் கேட்டேங்க. 27வது பிறந்தாலுக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: சரிங்க, உங்க வீட்டுல யாராரு அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல வீட்டுக்கிழமை இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறாங்க, பையன் இருக்குது. வீட்டுக்கிழமை பேர் வந்து சரோஜினிங்க, பொண்ணு பேர் வந்து ஜனனி, பையன் பேர் வந்து சுமனுங்க.
0: சரிங்க, நீங்க பனியன் கம்பெனியில வேலை பாக்குறீங்க.
3: ஆமா,
0: அதுல நீங்க என்ன உங்களுடைய பணி என்ன? அதுல என்ன கட்டிங்கும் மாஸ்க் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு வேலை. உங்களுடைய பணி என்ன?
3: எங்க வேலை இதுதான் சொல்ல முடியாதுங்க. எந்த வேலை காலையில அதை நம்ம எடுத்து
0: ஆளினால்.
4: கோயம்புத்தூர்
0: சொல்லுங்க.
4: 4 பேர் இருக்கிறோம். நானு வீட்டுல 2 பொண்ணுங்க, பொண்ணு காலேஜ் போயிருக்கு, ஒரு பாப்பா 10வது படிச்சு.
0: சரிங்க, மகிழ்ச்சி. உங்களுடைய பணி என்ன அங்கயா?
4: நான் பவர்லூம்ங்க, அது போக வீடு வாஸ்து பாக்குற வேலைங்க.
0: பவர்லூம், பவர்லூம்ல நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு
4: இருக்கீங்க? காடா மட்டும்
0: பண்ணிட்டு. சரிங்க, மகிழ்ச்சிங்க. ஐயா வணக்கம்.
5: வணக்கம் மேம், அனைவருக்கும் மதிய வணக்கம். கரூர் மாவடியா கோயில இருந்து ரகுபதி பேசுகிறேன்.
0: கரூர் மாவடியான் கோயில் ரகுபதி அவர்கள் அவினாசி வந்திருக்காரு.
5: இங்க இருக்கிறது நாங்க திருப்பூர்லதான் இருக்கிறோம். நாங்க பண்பல் நேற்று 30 வருஷமா கேட்டுதான் இருக்கோம் நாங்க. ஆனா இருக்கிறது கரூர் தான், சொந்த ஊர் கரூர் தான். இங்க வாடகைக்கு ரூம் எடுத்து நானே வீட்டுல ஃபேமிலியோட இங்க இருக்கிறோம், வேலை பாக்குறோம். பனி பெண் கம்பெனில
0: தொழில் நிமித்தமாக.
5: தொழில் நிமித்தமாக.
0: சரிங்க,

0: பனியனுக்கு மேல உங்களுடைய பணி என்ன? இந்த பனி வந்து ஐரன் பண்றது, பனியனுக்கு ஐரன் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கறது.
1: உங்களுக்கு உறுதுணையே உங்க மனைவி இருக்காங்க, நீங்க எல்லாத்தோட பேரையும் சொல்லுங்க.
0: மனைவி பேரு தங்க பொண்ணு, அவங்க கம்பெனில வேலை பாக்குறாங்க. பையன் பேர் மனோஜ் குமார், பொண்ணு தங்க காவியாஸ்தி. அவங்க ரெண்டு பேர் காலேஜ் புடிச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சு இப்ப அடுத்த வேலைக்கு அவசரம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. கோடை பொம்மை 27வது ஆண்டு நம்ம வெள்ளி விழாவை தாண்டி வைர விழாவுக்கு தாண்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். மென்மேலும் வர கோடை பண்பு எங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துகள். நிலைய இயக்குநருக்கு, மாமா ஜான் பீட்லர், பங்காளி ரவிச்சந்திர அவர்களுக்கு கேட்டதா சொல்லுங்க. நன்றிகள் வணக்கம்.
1: அவங்களே கேட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு முக்கியமான நபர் இருக்காரு ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் வந்து செந்தில்குமாருங்க, புதுப்பாத்துல இருந்து வரேங்க.
1: செந்தில்குமார் ஐயா, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, என்னென்ன பண்றீங்க நீங்க?
2: புயலாட்டம், வள்ளிக்கும்மி, கம்பத்தாட்டுங்க. இது வந்து வந்துங்க ஒவ்வொரு கிராமமா போய் எங்கெங்க அங்க போய் பயிற்சி கொடுத்து அவைகளுக்கு வந்து நாங்க வந்து நடனத்தை கத்து கொடுக்குறேங்க. அதாவது எங்க வாத்தியார் வந்துங்க சங்கமம் கலைக்குள்ள கனகராஜ் சார் தலைமை ஆசிரியர் மூலியமாங்க. நான் துணை பயிற்சியாளர் போயிங்க அவர்கிட்ட கத்துட்டு மறுபடியும் நாங்க போய் எல்லா ஸ்கூலுங்க கிராமம் எல்லாத்துலயுமே வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒயிலாட்டம், பள்ளிக்கும்மி, கம்பத்தாட்டம் இதையெல்லாம் நாங்க வந்து சிறப்பான முறையில நடனம் கத்து கொடுக்குறோம்.
1: கலை நம்ம கத்துக்கிறது இல்லாம அதை கற்றுக் கொடுப்பதுதான் மிக ஒரு சிறந்த பணி. அத ஒரு சேவையா செஞ்சிட்டு இருக்கீங்க. நிறைய மாணவர்கள் எப்படி இளம் மாணவர்களா அந்த நம்ம பாரம்பரிய கலையெல்லாம் நல்லா கத்துக்கிறாங்களா?
2: நல்லா கத்துக்கிறாங்க. அதாவது வந்து பம்பை இசை குழுன்னு சொல்லுவீங்க, பம்பை பாட்டுக்கார மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன் சின்னசாமிங்க. இது எல்லாம் மூலி மாமங்க. இசை, பம்பை, பாட்டு, அது இந்த அடிக்கிறப்பங்க நடனம் தன்னை போல வருங்க. உடம்பு, கைகாலு எல்லாமே வந்து அசதி இல்லாம எல்லா, அதாவது 6 வயது முதல் 60 வயது வரையும் ஆண்கள் பெண்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இந்த நடனத்தை கத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. உடம்பு நல்லா இருக்கு, எந்த ஆரோக்கியமா இருக்கு, உடம்பு எல்லாமே வந்து யோகா மாதிரி கண்டிப்பா எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு பாட்டிமா பாத்தீங்கன்னா அவங்க வரப்ப சிரமமா இருந்துச்சுங்க, ரொம்ப ரத்தம் கட்டுச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்ப ஆறாறு என்ன ஆகி போச்சுன்னா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஆயிருச்சு. அது சுகர் இருந்தது வந்து இதுலயே வந்து நார்மல் ஆகி நல்ல ஒரு உடம்பு எனர்ஜி வேர்வை வேலை வெளியே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க.
1: நல்ல ஒரு உடற்பயிற்சி கலையோடு சேர்ந்து ரொம்ப அருமை. உங்களுக்கு உறுதுணையா உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
2: என் ஒய்ஃப் தேவிங்க, அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க விகாசினி ரதனியாஸ்திரி இருக்காங்க. ரெண்டு அவையோட ஒத்துழைப்பு மூலியமா தான் நான் வந்து வெளியே போக முடியும்.
1: அருமை. அதாவது வீட்டுல நல்ல ஒரு ஒரு அரவணைப்பும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சுனாலே எல்லாமே சாதிக்கலாம்.
2: இது வந்து எல்லா பக்கம் நான் கொண்டு போகணும் சிறப்பா. எல்லா பக்கம் இந்த டிவி இந்த செல்போன்ல எல்லாம் பாத்துட்டு ரொம்ப யூடியூப் இதெல்லாம் பார்த்து இது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நாங்க வந்து சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்து ஒவ்வொரு கிராமத்துல போய் இந்த மாதிரி பயிற்சி ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசம் போய் பயிற்சி கொடுத்து அது அரங்கேற்ற விழாவா வந்து நாங்க வந்து சிறப்பா வந்து செயல்படுவோம். எல்லாருமே வந்து அந்த டிவி அந்த செல்போன் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இது வந்து ஒரு கிராமத்துல வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா போய் டயர்டாகி எல்லாம் இந்த செல்போனு டிவி பார்த்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதை கிளாஸ் இருந்துச்சுன்னா உடனே போகணும் கத்துக்கோன்ற ஒரு ஆர்வத்துல வந்து இதையே கத்துக்கிறாங்க. ரொம்ப வரவேற்பு இருக்கிறாங்க.
1: மகிழ்ச்சியை அவங்கள சந்திச்சதுல தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
3: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
4: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: கொடி பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது அவினாசியிலிருந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. அவினாசியில புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கக்கூடிய ரவுண்டானால இருந்து அதாவது பழைய ஈரோடு சாலை, கைகாட்டி புதூர் சாலை, அந்த சாலையில ஒரு 50 மீட்டர் தொலைவுல, ரவுண்டானால இருந்து 50 மீட்டர் தொலைவுல தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நிறைய நேர்கள் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து சந்திக்கலாம். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: தங்கவேல்.
1: தங்கவேல் ஐயா
6: வணக்கம்.
1: என்ன பண்றீங்க ஐயா?
6: பொண்ணு பிறப்பு.
1: எத்தனை வருடங்களாக இந்த பகுதியில இருக்கீங்க?
6: சொந்த ஊர் அவினாசி.
1: அவினாசி தான். சரிங்க.
6: சொந்த ஊர் அவினாசிங்க, ராயம்பாளையத்துல.
1: ராயம்பாளையத்துல. சரிங்க. உங்க வீட்டுல யாரா இருக்க எல்லாம் சொல்லுங்க.
6: பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணுதான். பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுது. பையனுக்கு பொண்ணு பாட்டுக்கிறோம் நம்மில. அவனுக்கு 33 ஆச்சு.
1: உங்க வீட்டுல உள்ள சிறப்பா ஒவ்வொரு இதுவும் நிறைய பாத்துருப்பீங்க. அவினாசில வேற என்னென்ன சிறப்பு சொல்லுங்க. அவினாசி

0: பகுதியில இதெல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னு
1: என்னென்ன? நல்லா இருக்கேன்.
0: நல்லா சரிங்க, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஐயா வணக்கம்.
1: விஜயகுமார்.
0: விஜயகுமார் ஐயா என்ன பண்றீங்க ஐயா?
1: உங்களுக்கு கலங்கல்ல இருந்து வர்றேன்.
0: கலங்கல்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு வரீங்களா? சரிங்க, நிகழ்ச்சி வந்து கேப்பீங்களா?
1: குழந்தை காலையில 5 மணிக்கு போட, நைட் 10 மணி வரைக்கும்
0: கூப்பிட்டேன். சரிங்க சரிங்க. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர், யார் யாரு?
1: அக்கா இருக்காங்க, அச்சா இருக்காங்க. அக்கா பேரு லலிதா, மச்சான் பேரு சரிதல், அப்புறம் ராஜே ஜெயஸ்ரீ.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சு. அதுல நிகழ்ச்சி கேட்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேரு?
1: என் குமார்.
0: குமார் என்ன பண்றீங்க? குமார்
1: காரும் தறி ஓட்டுறதுக்கு போவாங்க, கம்பெனிக்கு போவாங்க.
0: சரிங்க சரி,
1: எல்லா வேலை ஆல் ரவுண்டு வேலை செய்யுங்க.
0: ஆல் ரவுண்டரு?
1: ஆமா.
0: சரிங்க, கிரிக்கெட்டுக்கு ஒரு ஜடேஜா, வேலைக்கு ஒரு குமார்.
1: ஆமா ஓகே.
0: சரிங்க சரிங்க, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர், யார் யாரு?
1: நானும் எங்க அம்மா, அப்பா இல்லைங்க, தவி தருங்க.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா வீட்டுல தான் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு அண்ணன் பாரலூம் தறிக்கு போறாங்க. அண்ணி இருக்காங்க, அண்ணி வந்து தார் ஓட்டுக்கு போறாங்க. அப்புறம் பொண்ணு வந்து 10th அவனாசி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு, 469.
0: பேரு
1: தமிழரசி.
0: தமிழரசிக்கு கூட பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: 469 மார்க் வாங்கியிருக்காங்க. விஜய் கூப்பிட்டுங்க, இது நன்றி விழா சொன்னாங்க.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. உங்க பொண்ணுக்கு பண்பலை சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நன்றிங்க ஐயா.
1: ஓகே.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: உங்க பேர் சிவகுமாருங்க. கையடிப்பது கோடை பண்பலை எங்கள் அவினாசிக்கு வந்ததுக்கு அவினாசி மக்கள் சார்பாக வருக வருக என்ற முதல் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோடை பண்பலை 27வது பிறந்த நாளுக்கு இப்பொழுதே வாழ்த்தும் கூறிக்கொள்கிறோம். கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் ரசிக்கத்தக்கவை, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். மக்கள் அனைவரும் விரும்பி கேட்கும் பண்பலையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தரமான நிகழ்ச்சிகள், எல்லோருக்கும் இனிமையான பாடல்கள் முக்கியத்துவம் வகிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் செய்யமெடுத்து கேட்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: அனைவருக்கும் பிடித்த நம் கோடை பண்பலை நிறுவனம் 5 இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நீங்க பேசுனீங்க. உங்களை சிறப்பா இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தாரை பத்தி எல்லாம் சொல்லுங்க. யாராரு?
2: என் பெயர் மனைவி ஜெயந்திங்க, பிரைவேட் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காங்க. பொண்ணு வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்ப சென்னையில ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. சன்மீதா அப்படிங்க பேரு. என்னுடைய நண்பர் பூண்டி சிவகுமார், அவர் வந்து வர முடியல, அவருதான் வந்து நீ கண்டிப்பா போய் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லி ராயம்பாளத்துல இருந்து பாலும் வந்து கூப்பிட்டாரு. அதனால 2 வருஷத்துக்கு முன்னாடி அவினாஷ் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சந்திச்சோம். சரி, கண்டிப்பா இதுல நிகழ்ச்சியில கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. வணக்கம். வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன். 27வது உதய விழாக்கானம் நம் பண்பலைக்கே முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சொல்ல சந்திச்சதுல மகிழ்ச்சி.
3: மிக்க மகிழ்ச்சி ஐயா.
0: வேலை நேரத்துல விறுவிறுப்பா கிளம்பி வந்திருக்கீங்க.
3: ஆமா ஐயா, ஒரு கும்பாஷேகரோட 2 லட்சம் பேர் வந்த கும்பாஷேகத்துல இருந்து நான் அப்படியே இங்க வந்துட்டேன். நம் பண்பலைக்காகவே வந்திருக்கேன். அன்னதான குழுவில இருந்தனுங்க, அதை விட்டு விட்டு வந்துருந்தேங்க.
0: திருப்பி முடிச்சுட்டு போனோம்.
3: ஆமா போகணும் போகணும், ஏன்னா நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்.
0: என்ன சொல்றாங்க
3: இல்லையா? தவறா நினைக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் வந்து விட்டேன்.
0: கண்டிப்பா
3: போகணுங்க. அந்த திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக உலகம் தரங்கள் திரைக்காக நாளை உலகை பாடலை எனக்காக கொடுங்க ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் கேட்கலாம். நன்றிங்க. பாடலை கேட்டு விட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
5: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேரில் இனம் கொடை பண்பலை இந்த ஒரு புள்ளி ஐந்தில் சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டானா பக்கத்துல, அதாவது கைகாட்டி புதூர் சாலையில ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பா வளம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இடம் சொல்றேன்னா, நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுது ரவுண்டானா பக்கத்துல எங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் விவரமா சொல்லியாச்சு. இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: உங்க பேர் சொல்லிருங்க.
1: பாலனுங்க.
0: பாலனையா, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ரெடிமேட் கடை வச்சிருக்கேன் அவிநாசியில.
0: சரிங்க.
1: தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாவே நான் கேட்டிருக்கிறேங்க.
0: நம்ம பண்பலை நிகழ்ச்சியில உங்களை கவர்ந்த நிகழ்ச்சி
1: செப்புக செந்தமிழ். அன்னைக்கு நைட்டு வரக்கூடிய இளமை, காலையில 9 மணி வரக்கூடிய நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கேன்.
0: மாணவில் மிகவும் பிடிக்கும்.
1: எல்லாம் மிகவும் பிடிக்கும். அதனுடைய நானும் 2-3 தடவை பேசியிருக்கேன். இதுல
0: என்ன தலைப்புல நீங்க பேசுறீங்க, யாவும் இருக்கா?
1: அதாவது வந்து காந்தியடிகள் பத்தி பேசுறேன். அதாவது சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க, யாகப்பன பார்வை, அதுல வந்து காந்தியடிகள் பத்தி பேசுறேன்.
0: யாகத்திற்கு இணையான ஒரு சொல் மகாத்மா அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாங்க. வீட்டுல வந்து எங்க வீட்டுல எல்லாருமே கொடைக்கானல் கேட்பாங்க. துளசிமணி எங்களுடைய துணைவியார் பேருங்க. அப்புறம் மகள் வந்து ஹேமபிரியா, மருமகன் வந்து மோகன்ராஜ், பேரன் பத்ரி நிமலன், தம்பியோட பையன் வந்து கதிரேசன் நடராஜன், மருமகள் வந்து ஸ்ரீயா நந்தினி கதிரேசன், பேரன் வந்து தர்சி நடராஜன், கர்நாடகாவில இருக்க பெங்களூர் இருக்கக்கூடிய தம்பியோட மகள் ஆர்த்தி, நரேந்திரகுமார், எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே கேட்டிருப்பாங்க. திருவள்ளுவர் நினைவு பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குங்க, நாங்க படிச்ச பள்ளி. எங்களுக்கு சின்ன வயதுல வந்து எங்களை வந்து காப்பாத்தின பள்ளி அந்த பள்ளி தான். அந்த பள்ளிக்கு நாங்க வந்து வருஷ வருஷம் எங்களால என்ன முடியுமோ விளம்பரம் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து கடைக்கு வந்து வரக்கூடியவங்க, ரொம்ப வறுமை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இலவசமா துணிமணிகள் கொடுத்துருக்கிறோம்.
0: அருமை, உங்கள் சேவை சிறக்க வாழ்த்துகள். எத்தனை பேர் தான் படித்த அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைக்கணும், பள்ளிக்கூடத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பழைய மாணவர்கள் அதை கையில எடுத்திருக்காங்க. இப்ப நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. நீங்களும் உங்கள் பள்ளிக்கு நிறைய செய்யறீங்க.
1: நான் வந்து முதல்ல இருந்தே சேர்த்துக்கேன்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, உங்க பணி சிறக்க.
1: கூட வந்து இன்னொன்னுங்க, புளியம்பட்டி இருக்கக்கூடிய எங்க சமாதி விஜயலட்சுமி கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமி தம்பதியர், அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சாந்தி ஞானசேகரன், சாந்தி கௌதம், கணேஷ், சரண்யா,
0: எல்லாமே
1: எல்லாரும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் கோடை பண்பலையுடைய 27வது ஆண்டு உதய வாழ்த்துக்கள்.
0: அவங்க சார்பா சொல்லியாருங்க. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, உங்களை
1: சந்தேகம் கொடுக்குறோம். கேக் வரட்டும்.
0: இப்ப எல்லாம் கேக் வேற தயாரா பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கான வர்ணனையும் கொடுத்தரலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலவேணி, திருப்பூர் ஜாலிபாளையம்.
0: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு வேமா வந்தீங்க.
2: ஆமா ஆமா.
0: சரிங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல நாங்க கணவர் தான். எங்க வீட்டுல நாய் பூனை எல்லாம் இருக்குது, எல்லா ஜீவனும் இருக்குது.
0: எல்லாமே எல்லாமே நல்லா பராமரிக்கிறீங்க.
2: பராமரிக்கிறோம்.
0: உங்க வீட்டு குட்டி குட்டி செல்லுங்களா? அவங்கதான்.
2: ஆமாங்க, அவங்கதான்.

0: ஃப்ரெண்டு வராமதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. வருத்தமா இருக்குது. அம்பிகா
1: வரல உங்க ஃப்ரெண்டு?
0: அவங்க வரலீங்க. அவங்க வரல.
1: சரி, அவங்களுக்கு வாழ்த்துட்டு சொல்லிடலாம்.
0: இங்க இருந்தே சொல்லிருங்க.
1: சரி, மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. வணக்கம்.
2: வணக்கம். அவினாசி கராத்தே சிவா. அன்பு என்னும் திறவுகோல் எல்லா கதவுகளையும் திறக்க வல்லது என்று 27வது கோடை பண்பலையின் விழாவை நாங்கள் வாழ்த்தி அவினாசி நகர மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
1: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சலாம். உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஐடில வேலை செய்யறாங்க. ஒருத்தர் முகேஷ்ங்க, ஒருத்தர் சீமானுங்க, ஒருத்தர் பிகாம் ஐடி முடிச்சிருக்காரு சின்னவர். பெரியவர் வந்துங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காருங்க, பிஎஸ்சி காலேஜ்ல எஸ் முகேஷ்ங்க. என் வீட்டுக்காரி கோடை பெண்மலை ரசிகை. 7-8 நல்லா கேப்பாப்பிடுங்க.
1: இப்ப கேட்டு இருப்பாங்களா?
2: இப்ப கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் வேலை. அவங்க பேரு ஜோதிங்க.
3: என்னுடைய பேரு அன்னூர் கஞ்சப்பள்ளி கே எம் சண்முகம்.
1: என்ன பண்றீங்க?
3: நான் டெய்லரிங் சாப்பிட்டு இருக்கிறேங்க, கேபிள் ஆபரேட்டருங்க. மூன்றாவது உதய விழாவுக்கு நிகழ்ச்சி கொடைக்கானல் நடந்த போது நான் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேங்க. உள்ள அந்த விழாவுக்கு கலந்துக்கிறேங்க. அந்த இப்ப 27வது நிகழ்ச்சிக்கு
1: மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுல. வீட்டுக்கு பத்தி எல்லாம் சொல்லுங்க.
3: என்னுடைய மனைவி தலலட்சுமி, தலைவர்களை நிபுணர் கடை வச்சிருக்கிறாங்க. பையன் ஆர்எஸ் அரவிந்த் என்ஜினியரிங் முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்துல பணிபுரியறாருங்க. மற்ற நண்பர்கள் எல்லாம் வானொலி இப்ப கேட்ப. என்னுடைய மூத்த நேயர் இருக்கிறார் சேனா மணிகண்டன், பக்கத்துல சுப்பிரமணி, அவரெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நான் கலந்தது சர்ப்ரைஸா இருக்கேன்னு திடீர்னு சொல்ல. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.
4: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கோடை பண்பலையின் 100.5 உதயநாள் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஈரோடு மாவட்டத்திலிருந்து இங்கே திருப்பூர் மாவட்டத்திற்கு அவலாசிக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று ஆவலில்
1: வந்திருக்கிறேன்.
4: நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சுப்பிரமணிய சுரேந்திர அவர்களுக்கும், நிலைய இயக்குநர் மற்றும் நிலைய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன். நன்றி.
1: அவ்வளவுதான். நன்றி. வணக்கம். முடிச்சாரு. சரி, நீங்க உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா.
5: இனிமையான பாடல்கள் நிறையது நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா கேக்குறது நல்லா இருக்குங்க. 27வது உதயநிலா விழாவுக்கு இப்போ வந்து பாத்துக்கிறீங்க, அது ரொம்ப நன்றி. நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இன்றைய சுச்சுவேஷன் இப்போ 2K kids 90s kids இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய இணையதளங்கள், அதுதான் மெயினா போயிட்டு இருக்குது. கோடை பண்பலை பத்தி தெரியல. 27 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த இருந்த அதோட பயன்பாடு இப்ப இருக்கிற
1: மாட்டேங்குது.
5: ஆமாங்க. ஆனா நீங்க இந்த டைத்துல வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் தான் மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. 90 kids இருக்கிற இது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டா இந்த கோடை பண்பலை பயன்பாடு என்னன்னு தெரியல. நிறைய பேர்
1: எல்லா ஊடகத்திற்கும் கோடை பண்பலை பயணிக்க ஆரம்பித்து விட்டது. நீங்க எது எதுன்னு சொல்றீங்களோ அத்தனையிலும் கோடை பண்பலை
5: தெரியும். ஆனா வெளிப்பாட்டுக்கு இந்த சுத்தி கிச்சலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேற ஒரு
1: பயன்படுத்திடுவோம்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு இவங்களுக்கு என்ன சும்மா ஆடல் பாடல் நிகழ்ச்சி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி போட்டா தான் விரும்பப்படுறாங்க. மற்றபடி என்ன நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையானது, என்ன பயன்பாட்டுக்கு, என்ன நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி என்ன, அது
1: எல்லாமே அந்தந்த உருவத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. அந்த ஊடகத்திலும் கோடை பண்பலை சிறப்பாக பயணிக்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்திடும். நன்றி உங்களுடைய இதுக்கு. வணக்கம். உங்க பேர் சொல்லிருங்க.
6: ஐயா வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சின்னிமலை செல்வம். இந்த 27வது உதயநாள் விழாவுக்கு வாழ்த்துக்கள். நமது பண்பலை இன்னும் மேலும் மேலும் வளர

0: மேலும் மேலும் வளர நம்ம வாழ்த்துகிறோம். இங்கே இந்த நிகழ்வு முடிந்தவுடன் இந்த நமது 27ஆம் ஆண்டு உதயநாள் விழாவை சிறப்புக்கும் வகையிலும் கோடை பண்பலை இங்க வந்தது ஒன்றும் ஞாபகார்த்தமாகவும் மரக்கன்றுகள் நடும் விழா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது இருக்கிறது. இந்த நமது நேயர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நமது பண்பலையானது இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் கடல் கடந்தும் என்று கால் பதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் கண்டம் விட்டு கண்டமானும் நமது கோடை பண்பலை புகழ் ஒழிக்கும் என்ற நம்பிக்கை நம்மளிடம் இருக்கிறது. இந்த உதயநாள் விழாவில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், கோவை மாவட்டம் கருமத்துமட்டை உணவாளர் வெள்ளிக்கு பேசுறேங்க. கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு விழாவுக்கு எங்களுடைய எல்லாருடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அவனாசி இன்னொரு சிறப்புங்க, காசி வாசி அவனாசின்னு சொல்லுவாங்க. இந்த அவனாசி லிங்கேஸ்வர கோயில் போனா காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும் இங்க. அது ஒரு நல்ல நன்மை இல்லைங்க, நன்மை சொல்றாங்க கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த 27ஆம் ஆண்டு கோடை பெண்களுடைய ஆண்டு விழாவுக்கு இங்க எல்லாரும் கூடிக்கிறோம், கேக் வெட்டி நாங்க எல்லாம் கொண்டாட போறோங்க. அதுக்கு எல்லாரும் இப்ப ஒரு கை தடுங்க வைக்கலாம்.
1: வணக்கம் ஐயா உங்க பேரு சிவகுமாருங்க. கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு விழாவுக்கு வாழ்த்துக்கள்ங்க.
2: வணக்கம்
3: வணக்கம் சார், நான் அவியாஸ் வந்து பிரபுதேவி. 2 வருஷம் கழிச்சு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. 24ல வந்தீங்க, இப்ப 27ஆவது உதய விழாவுக்கு வந்திருக்கீங்க. முதல் உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம ரேடியோ கேளுங்கன்னு சொல்லி வந்திருக்கு, அம்மாவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா பாலாமணி, எங்க பெரியமா ரத்னா, அப்புறம் மயில்சாமி எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. அதனால நான் தேடி விரும்பும் பண்பலையில இருந்து என்னோட பாட்டு வந்து இட்லிக்கடை படத்துல இருந்து எத்தனை சாமி வந்து ஐயா பாட்டு கேட்கிறேன். இந்த பாட்டு என்னன்னா, எங்க ஊரை சுத்தியும் கோயில் தான் இருக்கு. நாங்க வந்து நல்லது கேட்ட எதுனாலும் எனக்கு கோயிலுக்கு தான் போவோம். இல்ல பெருமாளூர் கோயிலா இருந்து கரூர் கோயிலா இருந்தாலும் சரிங்க, எந்த கோயில் தான் சுத்தியுமே எங்களுக்கு கோயில் தான். அதனால அனைத்து உலகங்களுக்கும் மீண்டும் 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது உங்கள் அவினாசி பிரபு தேவி.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: திருப்பூர் கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம்.
5: ஆரம்பத்துல வந்தேன், கடைசியில நிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா புதிய முகங்கள் வர்றதான் நமக்கு ஒரு பழைய முகங்களே பேசிட்டு இருக்கிறதுக்கு, புதிய வரவங்களுக்கு புதியன புகுதலும் பழையன கழிதலும் வழுவலாங்கிற மாதிரி கடைசியா தான் பேசணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 27ஆவது உதய விழாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேரு?
6: அவினாசிக்கு நந்தகுமார்.
1: நந்தகுமார் ஐயா, என்ன பண்றீங்க?
6: நான் டெய்லர் வேலை பாக்குறேங்க.
1: கேட்டுட்டு வேமா வந்துட்டீங்க?
6: ஆமா, லேட்டு. நானே கடைசிங்க.
1: சரிங்க.
6: 27ஆவது உதய விழா கொண்டாடும் கொடைக்கானல் நினைப்புக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டு விட்டு வரலாம் நேயர்களே.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோவை பண்பலை 100.5 இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா பக்கத்துல இருந்துதான் சிறப்பா வளம் வந்தது. இந்நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்து தந்த அவினாசி நேயர்கள் அனைவருக்கும் கோடை பண்பலை சார்பாக நன்றிகள். நேயர்களுடைய வாழ்த்துக்களை நேயர்கள் எல்லாம் நன்றிங்க நன்றிங்க. எல்லா நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியன் சுரேந்தர் நன்றி நேயர்களே.

பஞ்ச மகிழும் கொண்டாட்டத்தின் ஒரு முன்னோட்டமாக அன்பை செய்து கொண்டு நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை. இனி நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இசைக்கு முறை இணைந்து இருப்போம் இசையோடு.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம்.
2: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்டு.

0: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பன்மலையின் 1.5 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. எந்த நேரத்திலும் தன்னோட மன வலிமையை விடாமல் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையின் சவால்களை கையாள்வதில் பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை. நிறைய திறமைகளை தன்னகத்தை வைத்திருக்கும் சகோதரிகளை இப்போ சந்திக்க போகிறோம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில். பதில் தெரிஞ்சாலுமே 3 கேள்விகளாவது சகோதரிகள் வந்து கேட்கணுங்க, அதுக்கப்புறமா விடையை சொல்லணும். அறிமுக சகோதரிகளுக்கு 24, 24, 29 மற்றும் ஒரு 290, 333 அனைத்து சகோதரிகளுக்கும் 24, 24, 26 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரன் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில இப்ப முதல் சகோதரியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பேச சொல்லுங்கம்மா.
2: நான் புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
0: வசந்தி,
2: ஆமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க மேம்.
0: நலமா இருக்கோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வசந்தி?
2: வேலை எல்லாம் முடிச்சிட்டு இப்ப லேண்ட்க்கு வந்தாச்சு.
0: ஃப்ரீயா இருக்கீங்க?
2: ரெடியா இருக்கே.
0: சமையல்லாம் ஆச்சா?
2: சமையல்லாம் ஆச்சு.
0: என்ன சமையல் வசந்தி அம்மா வீட்ல?
2: இன்னைக்கு எங்க வீட்டுல மிளகு ரசம், முட்டைக்கோஸ் கூட்டு,
0: சரி,
2: தொகையல்.
0: ஆமா, சரிங்கம்மா. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: ஓகே மேம்.
0: இப்ப எங்கிட்ட இருக்குது பழம்.
2: என்ன என்ன என்ன நிறத்துல இருக்கும்?
0: மஞ்சள் நிறத்துல இருக்கும்.
2: இருக்குமா? உருண்டையா இருக்குமா?
0: அதுக்கு வந்து சைஸ் எல்லாம் சொல்ல முடியாது. முக்கணிகளில் ஒன்று. முக்கணிகளில் ஒன்று.
2: முக்கணிகளில் ஒன்று. முக்கணியில ஒன்று. சரி.

0: சரி மேம். பாழைப்பழம்.
1: தவறான பதில்.
0: முக்கணில ஒன்று மஞ்சள்.
1: சரி,
0: மஞ்சள் கலர்ல
1: அது மட்டும் தான் மஞ்சள்ல இருக்குமா?
0: பாழைப்பழம் இல்லைன்னா.
1: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப அடுத்த சகோதரிய சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: யுகானா.
1: எங்க இருந்தங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டி.
1: ஆ, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
1: நீங்க சொல்லுங்க. பழம்
2: எத்தனை?

0: எழுத்து.
1: மாம்பழம்.
0: மூணு கேள்வியாவது கேட்கணுமா இல்லையா?
1: ஓ
0: மறந்துட்டீங்க.
1: ஓ சாரிங்க.
0: சுவை மிகுந்த பழம், காயாவும் சாப்பிடலாம் இல்லையா?
1: ஆமாம், காயாவும் சாப்பிடலாம்.
0: சேலம் மாவட்டத்தில் அதிகமாக விளையக்கூடியது. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு
4: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
7: நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12:12 ஆயிடுச்சு. மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் இருக்கும். அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
8: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோடன் மத்தில இருந்து ராஜஸ்ரீ மேடம்.
7: ராஜேஸ்வரி,
8: ஒரு வாழ்த்து சொல்லிருங்க மேடம்.
7: ஆ சொல்லுங்க.
8: முத்துராஜ், நந்தினி அவங்களுக்கு திருமணம் அன்னைக்கு வாழ்த்து சொல்லிருங்க.
7: முத்துராஜ்,
8: நந்தினிங்க,
7: நந்தினி ரெண்டு பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் சார்பாக. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரி?
8: நாங்க ராஜலட்சுமி மேடம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், கால்நடை வச்சிருக்கோம்.
7: எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க இப்ப? எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
8: இப்ப தோட்டத்துல மேடம் இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கேன்.
7: தோட்டத்து போயிட்டே இருக்கீங்க?
8: ஆமாங்க, தோட்டத்துல இருக்கோம்.
7: ஆ சரிங்க. ஒரு மாவட்டம்
8: நிறையவே
7: இருக்கு. ஏலக்காய், காபி, திராட்சை அதிகமா விளையக்கூடிய மாவட்டம் இது. நீர்வீழ்ச்சிகள் அதிகமா இருக்கு.
8: என்னங்க மேடம்?
7: நீர்வீழ்ச்சிகள் அதிகமா இருக்கு. ஒரு பசுமையான மாவட்டம், பக்கத்துல இருக்க மாவட்டம்
8: தான்.
7: ரெண்டே எழுத்து தாங்க. உங்களுடைய வானொலி சத்தத்தை நல்லா குறைச்சிக்கலாமே.
8: தள்ளி வந்தேன், தள்ளி வந்துட்டேன்.
7: சரி சரி சரி.
8: கோவைங்களா?
7: தவறான பதிலுங்க. அடுத்த சகோதரி சந்திச்சிடலாமா? நன்றிங்க. வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
9: பேர் யுவராணி, மதுரையில இருந்து.
7: யுவராணி, மதுரை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: ஹவுஸ் ஒய்ஃப் மேடம்.
7: எத்தனை குழந்தைங்கம்மா?
9: 3 பேர்.
7: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?

0: வட்டம் சொன்னே.
1: ஆமா, அதுக்கு எழுதி பிரசித்தி பெற்றது.
0: வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் புகழ் பெற்றது.
1: நமக்கு அடுத்த மாவட்டம் தான்.
0: ஆமா, பக்கத்திலே இருக்க மாவட்டங்க, அதான் சொல்லியாச்சு பசுமையான மாவட்டம் அப்படின்ட்டு. ஆமாங்க, வைகை அணை, முல்லை பெரியார் அணை, மேகமலை. சரிங்க, சரியான பதில் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ.

0: say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்

0: பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
3: மகளிர் நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. நேரம் 12:25. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். உங்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: கரூர் வெங்கமணி வீதி பரமேஸ்வரி சுரேஷ்.
3: பரமேஸ்வரி, எப்படிங்க இருக்கீங்க?
4: நாங்களும் சூப்பரா.

0: என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாருமே எழுத்துதான் கேக்குறீங்க. முதல்ல வந்து பச்சை நிறத்தில் பூத்து வெண்மை கலந்த மஞ்சள் அப்புறம் செம்மஞ்சள் சிவப்பு இப்படி நிறமாறிக்கிட்டே இருக்கும். கொடி போல படரக்கூடியது.
1: இது வந்து எதுக்கு பயன்படும்?
0: மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் அதிகமாக பூக்கக்கூடியதுனால கார்த்திகை பூ அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இது வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்குங்க. நாலஞ்சு கலர் இருக்குமாங்க இது?
0: ஆமாங்க, மாறிக்கிட்டே இருக்கும் கலர். தமிழ்நாட்டோட மாநில மலர் கண்டுபிடிங்க.
1: இது இந்த இலைய வந்து சுண்டலில போட்டு சாப்பிடுவாங்களா?
0: உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிக்கங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல.
1: வெளியில தான்
0: கேட்கும். தமிழ்நாட்டோட மாநில மலர் அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: செம்பருத்தி அங்கா?
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சரி, இப்போ அடுத்த சகோதரிகிட்ட கேட்டுடலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்டம் சின்னமனூர் தொக்கநாதபுரத்துலேருந்து பவன்தாய் பேசுகிறேங்க மேடம்.
0: பவன்தாய் அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமாக இருக்குங்க.
2: சரி, நன்றிங்க.
0: மலர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேள்வி கேளுங்க
2: மேடம்.
0: ஆமாம், மலர் ஒரு பூ.
2: அந்த பூவுக்கு எத்தனை எழுத்துங்க மேடம்?
0: நான் சொல்லியாச்சு, நிகழ்ச்சி கேட்டிங்களா?
2: இல்லைங்க மேடம், நான் லைன்ல இருந்தேன்.
0: ஆறு எழுத்துங்க.
2: அது எப்படி இருக்குங்க மேடம்?
0: ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பச்சை நிறத்தில் பூத்து, அப்புறமா வெள்ளை நிறத்தில், அப்புறம் மஞ்சள் நிறமாக மாறும், செம்மஞ்சள். இப்படி நிறம் மாறிக்கிட்டே இருக்குங்க. அடியில் கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குலேருந்து கொடி வந்து அப்படியே படர்ந்துக்கிட்டே போகும். அதாவது கார்த்திகை மாதம் அதிகமா பூக்கக்கூடிய பூ.
2: இந்த டேலியா பூவாங்க மேடம்.
0: தமிழ்நாட்டோட மாநில மலர் அப்படினும் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி பேசின சகோதரி கிட்ட. ஆமா, தமிழ்நாட்டோட மாநில மலர்.
2: செம்பகப்பூ அது தப்பாங்க மேடம்.
0: இல்லங்க,
2: அது எதுக்கு உதவுங்க மேடம்?
0: மருத்துவ குணம் நிறைய நிறைந்தது. என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இல்லங்க, தவறான பதில். நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்
3: அக்கா. வணக்கம் ஜெயமேரி அக்காக்கு. வணக்கம்.
0: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும்.
3: என்ன கேள்வி?
0: அது வந்து செங்காந்தல் மலர். உங்களுக்கு வந்து வேற கேள்விக்கு போயிடலாமா?
3: கேள்விக்கு போலாம்க்கா.
0: சரிங்க. அணிகலன்
3: அப்படின்னா?
0: அணிகலன், அது அணிகலன்னா தெரியாதா? பெண்கள் அணியக்கூடியது. நீங்க தான் கேள்வி கேட்கணும். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில இருக்கீங்க. என்னங்க
3: அணிகலன்? என்ன வடிவம்?
0: புரியல நீங்க கேக்குறது. பெண்கள் வந்து அணியக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். காதில் அணியக்கூடியது.
3: காதலியா?
0: கல் வைத்ததா
3: வைக்காததாங்க?
0: தவறான பதில். இப்ப ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து சகோதரிகளை சந்திச்சிடலாம்.
4: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய மகளிர் நேரம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் என்ன சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.

0: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்மலை 100.5. அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
5: திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து விரு வீட்டுல இருந்து விஜயா பேசுறீங்க மேடம்.
4: விஜயா மேடம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இணையத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா மேடம்?
4: ரொம்ப நலமா இருக்கோங்க.
5: இணைப்பு கொடுத்த மேடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிருங்க மேடம்.
4: சொல்லிடலாம், பூஜாவுக்கு நன்றி சொல்லிடலாம். சரி, நிகழ்ச்சிக்கு இப்ப போலாமா?
5: போலாங்க மேடம்.
4: சரிங்க. அணிகலன்
5: சொல்லுங்க மேடம்.
4: நீங்க தான் கேள்வி கேட்கணுங்க மேடம். அஞ்சு எழுத்து. பெண்கள் அணியக்கூடியது, காதில் அணியக்கூடியது.
5: காதில் அணியக்கூடியது அஞ்சு எழுத்துங்க மேடம்.
4: ஆமாங்க. தங்கம் அல்லது வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கும்.
5: தங்கம் இல்லதான் வெண்கலத்தினால்.
4: ஆமா, ஒரு கனமான அணிகலன். வயதானவர்கள் அணியக்கூடியது, வயதான பெண்கள். இப்ப வந்து யாரும் அணியறது இல்ல. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் வந்து பாப்படம், அப்புறம் வந்து பாம்படம் அப்படின்னு சொல்றாங்க. இது வயசான பாட்டிங்க வந்து காதில் போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்க.
5: லோலாக்கா மேடம்.
4: இல்லங்க.
5: தண்டட்டி மேடம்.
4: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
5: தண்டட்டி,
4: தண்டட்டி தான் சரியான பதில். நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த சகோதரியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க.
6: ஹலோ.
4: உங்களுடைய வானொலி சப்தத்தை குறைச்சுக்கோங்க. பேர் சொல்லுங்க. இன்னும் குறைக்கல.
6: அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் வெண்ணிலா பேசுறேன் மேடம்.
4: வெண்ணிலாமா, வானொலி சப்தத்தை குறைச்சுக்கோங்க.
6: சரிங்க மேடம்.
4: இப்ப சொல்லுங்க
6: கேள்வி.
4: கேள்வி கேள்வி கேள்வினே வருது. சரி, வாசனை திரவியம், வாசனை திரவியம்.
6: வாசனை திரவியம்ங்களா மேடம்? அது எப்படி, எத்தனை எழுத்துங்க மேடம்?
4: நாலு எழுத்துங்க.
6: நாலு எழுத்துங்களா? வாசனை திரவியம் இல்ல. தலையில வச்சிரற மாதிரி
4: இல்லங்க. உடம்புல, அப்புறம் உடைகள்ல வந்து அது வந்து பூசுவாங்க. தெய்வ வழிபாட்டுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பூக்கள், மூலிகைகள், வாசனை மரங்களின் சாறுகள் கொண்டு தயாரிக்கப்படுது.
6: வாசனை,
4: வாசனை திரவியம், இயற்கையான வாசனை திரவியம். இல்லங்க. ரொம்ப நேரம் இதோட வாசனை இருக்கும். ரோஜா, சந்தனம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. சந்தனம் கிடையாது. சரி, நானே பதில சொல்லிடுறேன். சரிங்களாமா? அத்தர். நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. கோடை பன்மலையின் 1.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மால்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடெர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர்

0: துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடைப்பன்மலை 100.5. மகளிர் நேரத்தில் நாம் இணைந்திருப்பது கண்டுபிடி கண்டுபிடி.
2: கோடைப்பன்மலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
5: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்கள் வாக்கி டாக்கி பேசுகிறேன். வித்தியாசமான சைபர் கிரைம் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி எப்படி பார்க்குறோம்னா, இந்த ஏஐ குரல் மூலமாக நம்மளோட தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸு குரல்களை வந்து குளோனிங் செஞ்சு ஆள் மாறாட்ட மோசடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வாய்ஸ் குளோனிங் செஞ்சு எப்படி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்கங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மோசடியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பகமான குடும்ப உறுப்பினர்கள் குரலை வந்து ஏஐ மூலம் பிரதிபலிச்சு ஒரு அவசரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாத்திக்கிட்டேன், அதனால எனக்கு இமிடியட்டா பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து துண்டிச்சிடுறாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பரோ இல்ல கூகுள் பேவோ மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சரி, எதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த கூகுள் பே நம்பருக்கோ அக்கௌண்ட்டுக்கோ வந்து பணம் செலுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்ததே வந்து ஃபேக் கால் அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கலாம்னா, இந்த அவசரமா பணம் கேட்டு வந்தது வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தானா அப்படிங்கறத வந்து 1-2 தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது மொபைல் நம்பர்ஸோ இல்ல அவங்க பக்கத்துல இருக்கவங்க வேற யாராவது நம்பர் இருந்துச்சுன்னா அதுல கால் பண்ணி இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு, இல்ல அவங்க பக்கத்துலதான் அப்படிங்கிற பட்சத்துல நேர்ல போய் பார்த்துட்டு கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்றத என்ஷூர் பண்ணலாம். சோ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு நிறைய மோசடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்த குரல் குளோனிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்றதும் வந்து ஒரு ஸ்கேமா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையன் வந்து வெளியூர்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனோட வாய்ஸ்ல இருந்து வந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது, அப்பா நான் வந்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னோட வாகனத்துல வந்து தடை செய்ய போட்ட போதைப் பொருள் இருக்கிறதா சொல்றாங்க, அதுக்காக நான் இப்ப வந்து பணம் கட்டணும், அப்படி இல்லைன்னா என்னை வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க, உடனே 2 லட்சம் இந்த என்னோட அக்கௌண்ட்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. இவருக்கு என்ன பண்றது தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, உங்க பையனோட போன் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணுங்கும் போது சரின்ட்டு அவரும் உங்க பையனுக்கு கால் பண்ணி செக் பண்றாரு. சோ அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டே நடக்கல அப்படிங்கறது வந்து தெரிய வருது. அதனால அவர் டைமுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்தனால அவர் வந்து அவரோட 2 லட்சம் ஏமாற்றப்படுறதுல இருந்து வந்து தவிர்த்துட்டாரு. இதே வந்து இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருநெல்வேலியில வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்களோட பையன் வந்து வெளியூர்ல படிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பையன் வந்து வீடியோ கால்ல வந்துட்டு வந்து என்ன வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, இமிடியட்டா எனக்கு பணம் அனுப்புங்க, அந்த மாதிரி போதைப் பொருள் கேஸ்ல புடிச்சிட்டாங்க, நீங்க அனுப்பலன்னா என்னை வந்து விடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்க பையன் எல்லாம் பேசுற மாதிரி வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. உங்க டக்குன்னு வந்து என்னன்னு புரியாம 6 லாக்ஸ் அனுப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ கால்ல வந்து பேசுறதோ, வாய்ஸ் குளோனிங்ல பண்றதோ, இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்றது. அதனால இதெல்லாம் நம்பி வந்து நம்ம பணத்தை வந்து ஏமாற வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கே நிறைய இன்சிடென்ட் நடந்தது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதனால நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். மெயினா படிச்சவங்களே வந்து நிறைய இன்சிடென்ட்ல வந்து இந்த சைபர் கிரைமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது லா என்போர்ஸ்மெண்ட் அணுகி நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு பணம் அனுப்புறதோ எல்லாமே செய்யலாம். நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பணத்தால மட்டுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். அதனால வந்து ப்ராப்பரான முறைகளை வந்து கையாளணும்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால்ஸ் வருது, இந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டனிங் இருக்கு அப்படின்னாக்கா சைபர் கிரைம் ரிலேட்டட் 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சைபர் கிரைம் .gov.in வெப்சைட்லயே நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பண்ணலாம். அது மாதிரி லோக்கல் போலீஸோ எஸ்பி ஆஃபீஸோ கமிஷனர்

0: ஆஃபீஸ்லயோ சைபர் கிரைம் விங் இருக்கு, அங்கேயும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ எச்சரிக்கையாக இருப்போம். பணம் கையாளும் போதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வருது அப்படின்னா அது ஒன்றுக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்திட்டு நம்ம பணம் அனுப்புறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கோடைஎஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மகளிர் நேரத்தில் நிறைவு பெறுகிறது கண்டுபிடி கண்டுபிடி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 லேனி காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: தொடர்கிறது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இதயம் சுமக்கும் நினைவுகளை இதமான இசை கொண்டு மீட்க கூடை பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்தின் நெஞ்சு நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக ஒலிக்க வருகிறது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர், சூர்யா, ஸ்ரீதேவி, மணிமாலா, ரமேஷ் பாபு. இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1964. வாலியின் வரிகளில் அழகிய குரல் கொடுத்தவர்கள் எல்லோரீஸ்வரி, டி எம் சௌந்தரராஜன். உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் இனிய மனங்களை இணைக்க வரும் இசையை கேட்போமா? 1:03 கோடி பண்பலை 100.5.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இசையைத்தானே தினமும் தேடிக்கொண்டிருக்கும் இதயங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் நெஞ்சு நிறைந்தவை. இனி ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு, குற்றாலலிங்கம், தெய்வ சிகாமணி, ஜெய் கணேஷ், கோமதி, அபிநயா. 1965 கே ஜே மகாதேவன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி, கண்ணதாசரின் காதல் வரிகளில் இளமை ததுமும் இனிய குரல் தந்தவர் பி பி ஸ்ரீனிவாஸ். இசையில்லாமல் சுகமில்லை உலகத்திலே என உணர்த்த வருகிறது பாடல் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் 1:10.

0: தாராபுரம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசைதானே என்றும் இனிய வசந்தமாக வீசிக்கொண்டிருக்கிறது. கூடை பண்பலையின் ஒரு பொழியா இது நின்று நிறைந்தவை. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கோவை ரோடு, ரெட்டிப்பாளையம், அயன் முருகன், சுலோச்சனா, பாண்டியன், சுந்தரம், ராமசாமி, சிவகாமி இவர்களுக்காக. கண்ணதாசரின் கால மாறா கவி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் மனம் மயக்கும் இசையில் தமிழ் பாடும் குரல்கள் பி சுஷீலா, ஏ எல் ராகவன். 1962 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ பீம் சிங். உயிரெழுத்து செவி நுழைந்தால் உமை நெஞ்சமும் கவி பாடமோ இப்படி கேட்டுவிடலாம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்

0: பூவான்னா? ஏனா?
1: ஏ?
0: ஏ அண்ணா?
1: ஏ!
0: ஐயண்ணா?
1: ஹை!
0: ஆனா?
1: ஆனா?
0: ஆவண்ணா?
1: ஆவண்ணா?
0: ஈனா?
1: ஈனா?
0: ஈயண்ணா?
1: ஈயண்ணா?
0: பூனா?
1: பூனா?
0: பூவண்ணா?
1: பூவண்ணா?
0: ஏனா?
1: ஏனா?
0: ஏயண்ணா?
1: ஏயண்ணா?
0: ஐயண்ணா?
1: ஐயண்ணா?
0: போனா?
1: பூனா?
0: போவண்ணா?
1: போவண்ணா?
0: அவ்வண்ணா?
1: அவ்வண்ணா?
0: அக்கண்ணா?
1: அக்கண்ணா?
0: இடையினமாம்

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
4: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
1: இனி ஆட்டுக்கார அலமேல திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. திருப்பூர் முத்தூர் குப்புசாமி, வசந்தி, குரு, ஆனந்த்குமார் இவர்களுக்காக. இசை இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் இசையில் 1977 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஆர். தியாகராஜன். மா. ராமச்சந்திரனின் யதார்த்த வரிகளில் பல நாளும் கேட்கும் குரல்கள் டி. எம். சௌந்தரராஜன், பி. சுஷீலா. பருத்தி எடுக்கையிலே பண்ணிசைக்கும் ஒருத்தி தரும் கீதம் இதோ ஒலிக்கிறது கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையல்.

0: உங்களுடைய பண்பலில் 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஒரு நாளும் மறவாத நினைவுகளோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமா மகேஸ்வரி, குகப்பிரியா, கோகுல்நாத், திவ்யதர்ஷினி. 1970 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் பஞ்சு. மெலிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வைரு வரிகளில் முத்து பதித்த குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க அழைக்கிறது பாடல் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நெஞ்சில்லறிந்த வயல் இனி வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கொடிக்கால் புதூர் முத்துச்சாமி, அகிலாண்டேஸ்வரி. கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் 1972 வெளிவந்த இப்படத்திற்கு இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன், கண்ணதாசரின் காதல் வரிகளில் மயக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. கற்பனையில் வரும் கதைகளோடு காற்றலை தரும் பாடலோடு இணையலாமா இப்பொழுது?

மௌனமான இதயங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சு நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருத்தங்கள் சுப்பையா, விஜயலட்சுமி, ரவிச்சந்திரன், கீதா குப்புசாமி, சசிரேகா. 1963 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் பஞ்சு. கடவுளின் அருள் தரும் வரிகளை வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். மனம் லயிக்கும் இசை தந்தவர் கே வி மகாதேவன். மங்களம் பொங்கும் குரல் தந்தவர் பி சுஷீலா. மதுரை மீனாட்சி குங்குமம் மணக்கிறது காற்றலைகளில்.

நெஞ்சில் நெறிந்தவையில் இனி திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மேட்டு மகாதனபுரம் சந்திரசேகர், சாந்தி நந்தன், செய்குவாரா, காஸ்ட்ரோ. 1965 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ பி நாகராஜன். கண்ணதாசரின் வரிகளில் திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் மனம் மயங்கும் இசையில் திண்டலென தவழ்ந்து வரும் குரல் தந்தவர் எஸ் ஜானகி. இசை மலையின் உச்சியிலிருந்து இதயங்களை குளிர்விக்க தருகிறது பாடலை பண்பலை, நொறுபுழிய இந்த நெஞ்சு நிறைந்த வயல்.

எஸ் ஜானகியோடு பாடலை இணைந்து பாடியிருந்தார் பி பி ஸ்ரீனிவாஸ். நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெரிய குளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா. 1975 கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன், புலமை பித்தனின் புதுமை ததுமும் வரிகளில் அன்பின் வடிவமாக அரவணைக்கும் குரல் தந்தவர் கே ஜே யேசுதாஸ். ஒன்றே குலம் என்று பாட பாடலை தருகிறது பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவையில் இதோ.

ஆசை நேர்களின் மனம் விரும்பிய பாடல்களை தந்து மகிழ்வதில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இணையும் வரை நன்றிகளோடு சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

என் விகாரத்துக்குள் தன்னை அனுமதிப்பார்களா? அங்கே இளவரசரை தான் பார்க்க இயலுமா? பார்த்தாலும் பணிவிடை செய்ய முடியுமா என்பதையெல்லாம் எண்ணியபோது ஒரே மலைப்பாயிருந்தது. நாகைப்பட்டினத்துக்கு தனியாக பிரயாணம் செய்ய வேண்டியிருப்பதை எண்ணியபோது அதைரியம் உண்டாயிற்று. மனதில் உறுதி பண்ணி கொண்டு அவள் முயற்சி செய்தாள். உலகில் பெரிய காரியம் எதுதான் எளிதில் சாத்தியமாகும்? ஒவ்வொருவர் எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்! அந்த ஓடக்கார பெண் கடலில் தனியாக படகு செலுத்தி கொண்டு போக எவ்வளவு நெஞ்சு துணிவு உள்ளவளாயிருக்க வேண்டும்! புயலிலும் மழையிலும் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போய் இளவரசரை காப்பாற்றியதற்கு எவ்வளவு நெஞ்சு துணிவு அவளுக்கு இருக்க வேண்டும்! தான் இந்த சிறிய பிரயாணத்தை குறித்து பயப்படுவது எவ்வளவு பேதமை! சூடாமணி விகாரத்துக்குள் உடனே போக முடியாவிட்டால் பாதகமில்லை. அக்கம்பக்கத்தில் இருந்து இளவரசரை பற்றிய செய்தி தெரிந்து கொண்டிருந்தாலும் போதும். இளவரசரை பார்க்க முடியாவிட்டாலும் பாதகமில்லை. அந்த ஓடக்கார பெண்ணையாவது பார்க்க முடிந்தால் போதும். ஆம், அதுதான் சரி. அவளை எப்படியாவது தெரிந்து கொண்டால் அவள் மூலமாக இளவரசரை பார்க்க முடிந்தாலும் முடியலாம். அவரிடம் தனக்குள்ள அன்பு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை காட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு இந்த உயிரை விட்டாலும் விட்டுவிடலாம், அல்லது புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுணியானாலும் ஆகிவிடலாம். மறுநாள் எந்த நேரத்துக்கு நாகைப்பட்டினம் போய்ச் சேரலாம் என்று பல்லக்கு சுமப்பவர்களை விசாரிப்பதற்காக வானதி பல்லக்கின் திரையை விலக்கி வெளியே பார்த்தாள். சாலை ஓரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு பின்னால் சில உருவங்கள் மறைந்து நிற்பது போல அவளுக்கு தோன்றியது. இன்னும் சிறிது கவனமாக உற்று பார்த்தாள். மறைந்து நின்றவர்கள் வீர சைவ காலாமுகர்கள் என்று தெரிந்தது. இதை குறித்து வானதிக்கு சிறிதும் கவலை உண்டாகவில்லை. அவள் கொடும்பாளூர் அரண்மனையில் வளர்ந்த காலத்தில் அடிக்கடி காலாமுகர்கள் அங்கே வருவதுண்டு. அவளுடைய பெரிய தந்தையிடம் பேசி தங்களுக்கு வேண்டிய பொருள்களை பெற்றுப்போவதுண்டு. காலாமுகர்களின் பெரிய குருவே ஒரு சமயம் கொடும்பாளூர் வந்திருக்கிறார். அவருக்கு உபச்சாரங்கள் பூஜைகளெல்லாம் நடந்தன. அவளுடைய பெரிய தகப்பனார் பூதி விக்ரம கேசரி பல திருக்கோயில்களில் காலாமுகர்களுக்கு அன்னம் படைப்பதற்கென்று நிபந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் காலாமுகர்கள் தனக்கு கெடுதல் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை உதவி செய்தாலும் செய்வார்கள். இன்றைக்கு அவர்களுடைய மகாசங்கம் கூடுகிறது என்பதும் வானதிக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் அன்று பழையாறையிலிருந்து குடந்தைக்கு வந்தபோது கூட சாலையில் காலாமுகர் கூட்டங்களை அவள் பார்க்கும்படி நேர்ந்தது. ஆனாலும் இவர்கள் எதற்காக மரத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறார்கள்? தன்னை ஒருவேளை வேறு யாரோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஏதாவது தீங்கு செய்யலாம் அல்லவா? இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே மறைந்திருந்தவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பல்லக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதும் அவள் பயப்படவில்லை. தான் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க எண்ணினாள். எப்படி அதை செய்வது என்று யோசிப்பதற்குள் பல்லக்குடன் வந்த பணிப்பெண்ணை இரண்டு பேர் பிடித்து மரத்தோடு கட்டுவதை பார்த்தாள். உடனே அவளை எரியாமல் பீதியுடன் கூடிய கூச்சல் ஒன்று அவள் வாயிலிருந்து வந்தது. பல்லக்கை சூழ்ந்திருந்த காலாமுகர்களில் ஒருவன் ஒரு திரிசூலத்தை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே காட்டி, பெண்ணே, கூச்சல் போடாதே. கூச்சல் போடாதிருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லாவிட்டால் இந்த சூலத்தினால் குத்தி கொன்று விடுவோம் என்றான். வானதிக்கு சிறிது தைரியம் வந்தது. கம்பீரமாக பேச எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா? கொடும்பாளூர் வேளார் மகள். என்னை தொட்டீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்றாள். அவளுடைய மனதில் தைரியம் இருந்ததே தவிர பேசும்போது குரல் நடுங்கிற்று. அதை கேட்ட காலாமுகன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உனக்காக காத்திருந்தோம். கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இரு, லெனா என்று மறுபடியும் திருசூலத்தை எடுத்து நீட்டினான். அதே சமயத்தில் சாட்டையினால் சுளீர் சுளீர் என்று அடிக்கும் சத்தமும் ஐயோ என்ற குரலும் கேட்டது. அப்படி அடிபட்டு அலறியவர்கள் சிவிகை தூக்குவோர் என்பதை வானதி அறிந்தாள். அவர்களை சில காலாமுகர்கள் சாட்டையினால் அடித்திருக்க வேண்டும். அதை பற்றி வானதி ஆத்திரப்பட்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிவிட எண்ணினாள். அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஏனென்றால் சிவிகை தூக்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். காலாமுகர்களும் பல்லக்கை சூழ்ந்த வண்ணம் ஓடி வந்தார்கள். ஓடும்போது அவர்கள் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினார்கள். ஆகையால் வானதிதான் கூச்சல் போடுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தாள். ஓடும் பல்லக்கிலிருந்து கீழே குதிப்பதும் இயலாத காரியம். அப்படி குதித்தாலும் இந்த பயங்கர மனிதர்களுக்கு மத்தியில்தானே குதிக்க வேண்டும்? இவர்கள் எங்கேதான் தன்னை கொண்டு போகிறார்கள்? எதற்காக கொண்டு போகிறார்கள் பார்க்கலாம் என்ற எண்ணமும் இடையிடையே தோன்றியது.
சுமார் அரை நாழிகை நேரம் ஓடிய

0: பிறகு மரங்களின் மறைவிலிருந்து ஒரு பழைய துர்கை கோவிலுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இதற்குள் நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை எடுத்து கொண்டு வந்து வானதியின் முகத்துக்கு எதிரே காட்டினான். காலாமுகர்களில் ஒருவன் வானதியை உற்று பார்த்து, பெண்ணே, நாங்கள் கேட்கும் விவரத்தை சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அல்லது நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே கொண்டு போய் பத்திரமாகச் சேர்த்து விடுகிறோம் என்றான். வானதியின் மனத்தில் இதுவரை தோன்றாத சந்தேகம் உதித்தது.
1: எனக்கு என்ன விவரம் தெரியும்? என்ன என்ன கேட்கப் போகிறீர்கள் என்றாள்.
0: பெண்ணே, யாரோ ஒருவரை அந்தரங்கமாகச் சந்திப்பதற்கே இப்படி தனியாக பிரயாணம் தொடங்கினாயல்லவா? அவர் யார்? யாரை சந்திப்பதற்காக புறப்பட்டாய்? வானதியின் சந்தேகம் உறுதிப்பட்டது. ஒரு கண நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. ஒரு சிறிய சத்தத்தை கேட்டாலும் பயந்து மிரண்டு கொண்டிருந்த பெண்மான் உலகில் எதற்கும் அஞ்சாத பெண் சிங்கமாக மாறியது.
1: நான் யாரை சந்திக்க புறப்பட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யார் அதை பற்றி கேட்பதற்கு? சொல்ல முடியாது என்றாள் வானதி.
0: காலாமுகன் சிரித்தான். அதை நீ சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். இளவரசன் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்காகத்தான் நீ புறப்பட்டாய். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறோம் என்றான்.
1: நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து எந்த விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று வானதி அழுத்தம் திருத்தமாய் கூறினாள்.
0: உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றா சொல்லுகிறாய்? நாங்கள் செய்யப்போவதும் என்னவென்று அறிந்தால் இப்படி சொல்ல துணிய மாட்டாய்.
1: என்ன செய்யப் போகிறீர்கள்? அதையும் சொல்லி பார்த்து விடுங்கள்.
0: முதலில் உன் அழகான பூ போன்ற கரங்களில் ஒன்றை இந்த தீவர்த்தி பிழம்பில் வைத்து கொளுத்துவோம். பிறகு இன்னொரு கையையும் கொளுத்துவோம். பின்னர் உன் கரிய கூந்தலில் தீவர்த்தியை காட்டி எரிப்போம்.
1: நன்றாகச் செய்து கொள்ளுங்கள். இதோ என் கை, தீவர்த்தியை அருகில் கொண்டு வாருங்கள் என்றாள் வானதி.
0: ராஜ்யத்தில் நடந்து வந்த சூழ்ச்சிகள் சதிகள் எல்லாம் வானதிக்கு தெரிந்துதான் இருந்தன. இந்த துஷ்டர்கள் சதிகாரர்களின் ஆட்களாக இருக்க வேண்டும். இளவரசர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள். அவருக்கு கெடுதி செய்யும் நோக்கத்துடனேதான் இருக்க வேண்டும். இளவரசருக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நான் இத்தகைய கொடூரங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தால் அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? இவ்வாறு எண்ணினாள் கொடும்பாளூர் இளவரசி வானதி. அந்த எண்ணம்தான் அவளுக்கு அத்தகைய மனோதைரியத்தை அளித்தது.
2: பெண்ணே, யோசித்து சொல். வீண் பிடிவாதம் வேண்டாம், பிறகு வருத்தப்படுவாய். உன் ஆயுள் உள்ள வரையில் கண் தெரியாத குரூபியாயிருப்பாய்
0: என்றான் காலாமுகன்.
1: என்னை நீங்கள் அணு அணுவாக கொளுத்துங்கள். என் சதையை துண்டு துண்டாக வெட்டுங்கள். ஆனாலும் என்னிடமிருந்து ஒரு விவரமும் அறிய மாட்டீர்கள் என்றாள்.
2: அப்படியானால் எங்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டியதுதான். ஏய் சீடா, கொண்டு வா அந்த தீவர்த்தியை இங்கே
0: என்றான் காளாமுகன். அந்த சமயம் வானதியின் கவனம் சற்று தூரத்தில் சென்றது. யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், பல்லக்குகள் முதலியன அடங்கிய நீண்ட ஊர்வலம் ஒன்று அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். தெய்வத்தின் அருளால் தனக்கு ஏதோ எதிர்பாராத உதவி வருகிறது என்று எண்ணினாள்.
1: ஜாக்கிரதை, அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள்.
0: காளாமுகன் மறுபடியும் சிரித்தான். வருகிறது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான்.
1: முதன் மந்திரி அனிருத்தர் மாதிரி இருக்கிறது. நான் இப்போது கூச்சல் போட்டால் அவர்களுக்கு காது கேட்கும். ஜாக்கிரதை, என்னை விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுங்கள். இல்லாவிட்டால் என்றாள் வானதி.
0: ஆம் பெண்ணே, வருகிறவர் முதன் மந்திரி அன்பில் அனிருத்தர்தான். அவருடைய கட்டளையின் பேரில்தான் உன்னை நாங்கள் பிடித்து கொண்டு வந்தோம் என்றான் காலாமுகன்.
1: இப்போது வானதியை மறுபடியும் திகில் பற்றி கொண்டது. அவளை அறியாமல் பீதி நிறைந்த கூச்சல் அவள் தொண்டையிலிருந்து வந்தது. இதை அடக்கிக் கொள்வதற்காகத்தான் தன்னுடைய வாயை தானே பொத்திக் கொள்ள முயன்றாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஆற்றல் மிகுந்த சமத்துவவாதிகள் தோன்றி மறைஞ்சாலும் மௌனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கால சக்கரம் பேராற்றல் கொண்டது. அக உணர்வு நிலையில ஒருவருக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்துறதுல இதுக்கு நிகர் இதுதான். உலகமே தடங்கள் மயந்தான், ஆனாலும் உறுதி குலையாமல் அத்தனையும் கடந்து

0: வந்திருக்கான் இந்த வல்லவரையன். ஓடக்கார பெண் பூங்குழலி வந்தியத்தேவனையும் பொன்னியின் செல்வரையும் எத்தனை இளையோர்களுக்கு இடையில காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா. முதல்ல அவளை பார்க்கணும். அவ மூலமா இளவரசரை பார்க்க முடியும். பொன்னியின் செல்வரிடம் தனக்குள்ள அன்பு எத்தையதுன்னு நிரூபிக்கணும். வானதி அமைதியான பெண்தான், இருந்தாலும் ஈழத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகளாச்சே. வந்தியத்தேவன் கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வந்துகிட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக நந்தினியை சந்தித்த நிகழ்ச்சி நினைவிருக்கும். அந்த சந்திப்புக்கு பிறகு முரண்பாடான சிந்தனைகளோட பயணத்தை தொடர்ந்தான். மரத்தடியில் படுத்திருந்து கண் விழித்த போது தொலைவில் ரெண்டு காலாமுகர்கள் வர்றதை பார்த்து மறுபடியும் கண்களை மூடி தூங்குற மாதிரி பாசாங்க செய்தான். விரைவில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவர்களில் ஒருத்தன் சொன்னதையும் கேட்டோம். காலாமுகர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். காலா கருப்பு, நெற்றியில் சாம்பலால் கருப்பு கோடுகள் போட்டிருந்ததால் காலாமுகர்னு பேர். சைவ சமய மரபில் நாலு பிரிவுகள், அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். இவற்றில் அகப்புறம் என்கிற பிரிவில் மிக பழமையானது பாசுபதம். இதிலிருந்து பிரிஞ்ச வழிபாட்டு முறைதான் காலாமுகம். பக்தியோட பாடி ஆடி மந்திரம் ஜபித்து வழிபட்டவங்க காலாமுகர். சிறந்த கல்விமான்கள், மடங்கள் நிறுவி சமூக நற்பணிகள் மேற்கொண்டவங்க, கல்வி மேம்பாட்டுக்கு நிறைய செய்திருக்காங்க. குறிப்பிடத்தக்க மடங்கள் கொடும்பாளூர், திருவற்றியூர், மேற்பாடி. கல்வெட்டு செய்திகளில் ஒன்று, வானதியின் பெரிய தந்தை பூத்தி விக்ரமகேசரி அமைச்சிருந்த மடத்தில் காலாமுகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனர் என்னும் ஞானி வசித்திருக்கார். 50 துறவிகளின் உணவு தேவைக்காக 11 கிராமங்களை மானியமாக வழங்கியிருக்கார் பூத்தி விக்ரமகேசரி என்பதையெல்லாம் குறிப்பிடுது. மேற்பாடியில் அமைஞ்சிருந்த மடம் கோவில் நிர்வாகம், கல்வி பணிகள், சமூக அறப்பணிகள் இப்படி பல அம்சங்களில் பங்காற்றியதை குறிப்பிடுது. சுந்தர சோழரின் தந்தை அறிஞ்சயர் வீர சொர்க்கம் அடைஞ்சதையும் பிற்காலத்தில் அவர் நினைவாக இங்கே எழுப்பப்பட்ட பள்ளிப்படை பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய வணக்கம் நேயர்களே. உங்கள் உளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 அதிரடியான பாடல்களோடு இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா தூள். நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

வல்லாலம்மாக்கா இல்லைங்க, நாங்கள் விரல் விட்ட வெள்ளங்க, கொறுகிலிக்கா முந்திரிக்கண்ணா, கோனை கொப்பற கொய்யாக்கா, கையா முய்யா வல்லாட்டு மாட்டுக்குண்ணா, ருக்கிற டம்மால் டிம்மால் ரிமாண்டு காட்டுக்குண்ணா, ஊவா ஒரு சட்டை ஒரு பல்பம், ஒரு பேண்ட்டு ஒரு பேண்ணா, ஒரு சட்டை ஒரு பல்பம், ஒரு பேண்ட்டு ஒரு பேண்ணா.

0: வந்து ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.

தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. தேன்றல் தேரில் இசை உலா கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிட்டு பாடல்களையும் அதற்கான விளக்கத்தினை அழகாக படைத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்காக கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நாமும் ரசிக்க தொகுத்து தந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் மேட்டு திரு கு மாரியம்மாள் அவர்கள். அவர் தன்னை பற்றி இப்படி அறிமுகம் செய்கிறார். நான், எனது கணவர், 2 குழந்தைகள் என இனிய குடும்பம் எங்கள் குடும்பம். நாங்கள் நெசவு தொழில் செய்து வருகின்றோம். தினசரி எங்கள் பணியை செய்து கொண்டே கோடை பண்பலை நிகழ்ச்சி அனைத்தையும் கேட்க தவறுவதில்லை. நம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. அத்துடன் கோடை பண்பலைக்கு என் சார்பாகவும் அனைத்து நேயர்கள் சார்பாகவும் உதய விழா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நேயர்.

அதற்கான முதல் பாடல் 16 வயதிலே படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கம் இது. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கிராமத்து கதைகளை மையமாக வைத்து படம் எடுத்து அதில் வெற்றியும் கண்டார். ஒலிக்கும் இந்த பாடலின் மூலம்தான் பாடகர் மலேசிய வாசுதேவன் அவர்கள் அறிமுகமானார். 100.5 இதோ அந்த பாடல்.

போட்டா மிட்டா சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்மலை 100.5. நேரம் 3:12. இயக்குனர் பாரதி ராஜா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இசையமைப்பாளர் இளையராஜா இவர்கள் மூவர் கூட்டணியாக முதல் மரியாதை படம் சிறப்பான படமாக அமைந்தது. இந்த படத்திற்கு பாரதி ராஜா அவர்கள்

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து. பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் ஜாதி மதம் எல்லாம் காதலுக்கு முன் ஒன்றுமே இல்லை என்ற கருத்தை ஆணித்தரமாக சொன்ன படம். இந்த திரைப்படத்திற்கும் இயக்குனர் இமயம் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் நம் கோடை பண்பலை 100.5.

0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் மேட்டுத்தெரு கு மாரியம்மாள் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து உயிரெழுத்து. நேரம் 3:23. அவருக்கான அடுத்த பாடல் கருத்தம்மா படத்திலிருந்து. பெண் குழந்தைகளை மையமாக வைத்து பாரதி ராஜா அவர்களால் இயக்கிய படம்தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கும் தேசிய விருது கிடைத்தது இயக்குநர் இமயம் அவர்களுக்கு.

கிழக்கு சீமையிலே படம் தாய்மாமன் உறவை மையமாக வைத்து எடுத்த திரைப்படம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு சிறந்த திரைப்படமாக இந்த படம் அமைந்தது. தாய்மாமன் சீர் சுமந்து வரும் அந்த பாடலை நம் கோடை பன்மலையின் 1.5 நேயர்களின் இல்லம் நோக்கி அனுப்பி வைப்பீர்களா என கேட்கிறார் மாரியம்மாள் அவர்கள்.

0: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து. நம்மிடையே உள்ள மூட பழக்க வழக்கங்களை கைவிடுங்கள் என்று சமுதாயத்திற்கு நம் இயக்குனர் அவர்கள் சொன்ன படம்தான் இந்த திரைக்காவியம். அந்த படத்தில் ஒரு பாடல் இதோ நம் கோடிப்பண்பலை நூறு பிள்ளையா இதிலிருந்து.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தென்காசி சுப்லாபுரம் மேட்டு தெரு கு மாரியம்மாள் அவர்கள். அவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மீரி நன்றி நேர்களே.

0: ஆகாஷவாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டு வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
1: யோகான்றதும் தியானன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், சத்தியாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானன்றதும் யோகாசனன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் அது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
0: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோகா முறை, தினசரி வீட்டில இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.

0: பொதுவாக நான் இப்போ சொன்ன எட்டு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயமம் நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த இயமம் நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா பொறுமையா நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதிற்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
1: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல காற்றோட்டமான வெட்ட வெளியில வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
1: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
0: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
1: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
0: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதறல்கள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த 8 நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம் தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி 1 மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்போ உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு 1/2 மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். இந்த மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக

0: நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
1: பொதுவா 45 to 55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
0: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
1: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து பெறுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
0: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இத வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
1: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு, கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
0: இப்போ அந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்கள பராமரிச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருத்தது, அந்த காஃபி, டீ, இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலை சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸஸ் அப்படி எடுத்து

0: இயற்கையான ஒன்று தியானம், இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும்.
0: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம்,

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 தாராபுரம் பிஎஸ்என் சூரியன்பிரன் அரிசியின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தவும் நடப்பு நிகழ்வுகள் நாட்டு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ள கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் இது பண்பலைக்கழகம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29 மற்றும் ஒரு எண், மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு
1: லக்ஷ்மி நாகேந்திரன்,
0: ஜி மீரி. வணக்கம் நேயர்களே.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே. அன்பின் அலைது உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம். பொதறிவு சார்ந்த கேள்விகள் கொட்டி கிடக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் தேடி தேடி தான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்பப்போ நேயர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தொகுத்து தரக்கூடிய ஒரு வானொலி அப்படின்னா அது கோடை பண்பலை 100.5 தான். இன்னும் ஒரு வாரத்தில் அது தன்னோட பிறந்தநாள ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப இளமையோட கொண்டாடவிருக்கிறது.
0: 27வது உதய
1: எப்பவுமே இளமை தானே, அந்த சந்தோஷத்தோட. அதே மாதிரி நேயர்களுக்கும் இந்த மாதிரி தேடி தேடி கிடைச்ச எல்லா கேள்விகளையும் அவர்களுடைய சிந்தைக்கு செவி நுழைய செய்வதும் இந்த கோடை பண்பலை 100.5 தான். அந்த வகையில் இன்றைக்கி பண்பலைக்கழகம் நிறைய கேள்விகளோட நம்மளும் இருக்கோம்.
0: இணைப்பிலையும் நேயர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
1: வருக வணக்கம்.
2: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: வணக்கங்க.
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க. கேள்விக்குள்ள போயிடலாங்களா?
2: ஆ, போலாங்க மேடம்.
1: கேள்வி, சமீபத்தில் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டது? நவரத்னா அந்தஸ்து அப்படின்றது ரொம்ப யோசிச்சிடாதீங்க. நவரத்ன கல்லா, மோதிரம் கொடுத்துருவாங்களா, கம்மல் கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம எப்படி பத்ம விருதுகள் வழங்குறோம் இல்லைங்களா, பத்ம விருதுகளில் நம்ம வழங்குறோம் இல்லையா வருடம் வருடம், அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் இந்த நவரத்னா அந்தஸ்து. அந்த நவரத்னா, ஆமாம், அந்த நவரத்னா அப்படின்ற ஒரு விருது இருக்குன்னே தெரியாதுங்களா அந்த ஒரு அந்தஸ்து? பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய ஒரு
2: விருதுதான்.
1: சமீபமா தான் கொடுத்தாங்க. அது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது?
2: எந்த நிறுவனத்துக்குங்களா?
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான். எது சார்ந்துன்னு சொன்னீங்க சிவா? அது எந்த மாவட்டத்தோட பெயரை இணைச்சு அந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வரும்? அந்த அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவாங்க, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இல்லைங்களா? சிபிசிஎல். அது எங்க இருக்குது? சென்னையில?
2: சென்னையில எங்க இருக்கீங்களா?
1: சொல்றாங்க. இப்ப இவரே சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பத்ம விருதுகள் அடுத்து நம்ம கேட்க தான் போறோம். அதுல வந்து விபூஷன் அந்த மாதிரி விருதுகள் நம்மளுக்கு மூணு வகையில கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து இந்த நவரத்னா வந்து வழங்குறாங்க. அது என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, இந்த பெல், பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரிலாம் இருக்கு, இன்டர்ன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பொதுத்துறை அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் அந்த ஒரு அரசோட ஷேர் வந்து அது அதிகமாக இருக்கும். அந்த நிறுவனங்கள் அரசோட ஷேர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இந்த அந்தஸ்து கொடுக்குறாங்க. அந்த அந்தஸ்து வந்து இந்த வருடம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா தேனாம்பேட்டையில் இயங்கிட்டு வரக்கூடிய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு. இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1965. இந்த நவரத்னா அப்படின்றது பப்ளிக் செக்டார் யூனிட், பிஎஸ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1900 1997 முதல் முறையாக கொடுத்துட்டு இருக்காங்க.

0: இருக்காங்க. சரி, இந்த நவரத்னா வாங்குறதுக்கு என்னென்ன தகுதிகள் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, மினி ரத்னா ஒன்று, மினி ரத்னா ரெண்டுன்னு இருக்கான். இது ரெண்டு, மினி ரத்னா ஒன்று, மினி ரத்னா ரெண்டு, சின்ன சின்ன கிரேடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அந்த கிரேடில் வந்து இவங்க எல்லாமே சரியாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஸ்கோர்லாம் கொடுப்பாங்களா, 100க்கு 35 வாங்கினா பாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இது வாங்குறதுக்கு 100க்கு 60 இருக்கணுமா,
1: 60
0: அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்கோர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதில் எல்லாத்தையும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நவரத்னா கொடுத்துட்றாங்களாம். இதை வந்து நிறைய துவக்கத்தில் வந்து ஒரு 19 கம்பெனி வாங்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நவரத்னா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கம்பெனி மாதிரி, ஒரு 1000 crore வந்து அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு டிரெக்டர் வந்து அங்கே இருக்கலாம், 3 அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சலுகையாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நவரத்னாவுக்கு நிறைய பேர் வராங்களே, அப்போ இதுக்கு மேலே ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகாரத்னா,
1: ஓ நவரத்னாவுக்கு
0: மகாரத்னாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகாரத்னா வந்து 2000

0: அங்கே இருக்கலாம் மூணு பேர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு அது என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சலுகையாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நவரத்னாக்கு நிறைய பேர் வராங்களே, அப்போ இதுக்கு மேலே ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகாரத்னா மகாரத்னாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மகாரத்னா வந்து 2010 அப்போ வந்து மினிரத்னா 1, மினிரத்னா 2, நவரத்னா இது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி அந்த மகாரத்னா அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும்
1: பாஸ் பண்ணி
0: இந்த பத்ம விருதுகள் மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான பாடலையும் நேயர் கேட்டிருக்காங்க,
1: கேட்கலாம் போ.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: முந்தி வரும் கவிமுகள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம். 4:10 நீள நிமிடம்
13: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
12: வாங்க.
14: வணக்கம். வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா இருவருமே?
13: நலமா இருக்கும்.
12: அந்த இழுப்பூர் எப்படி இருக்கு, இழுத்துக்கிட்டே நிக்கிறீங்களா?
14: இல்ல மேடம், அப்படி இல்ல, இழுப்பு நல்லாதான் இருக்கும். நல்லா வெயிலும் மேடம்.
13: இழுப்பூரும் நல்லாதான் இருக்கு, நாங்களும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
12: கேள்வி கேக்கலாங்களா?
13: வெள்ளை யானைகளின் நாடு என அழைக்கப்படுவது எது?
12: நான் வெள்ளை புலி பாத்திருக்கேக்கா.
13: வெள்ளை யானைகளின் நாடு என அழைக்கப்படுவது எது?
12: நாடுன்னு சொல்லியாச்சு.

0: மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ளேயான்னு
1: கேட்கக்கூடாது.
2: அது ஒரு வெளிநாட்டுல தென்கிழக்கு ஆசியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் இது.
0: பதாங் ஜியாங் ஜாங் பயாங் தென்கிழக்கு ஆசியா
3: கண்ட சொல்ல முடியுமா மேடம்? கண்டம் கண்ட சொல்ல முடியுமா மேடம்?
0: ஆசிய
2: பாங்காக் இதோட இந்த நாட்டோட தலைநகரங்க, தலைநகரம் கூட சொல்லியாச்சு.
0: திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது கொடைக்கானல் சொல்லிட மாட்டோமா? அந்த
3: மாதிரி
0: தலைநகரத்தவே சொல்லிட்டோம். வாய்ப்புக்கு நன்றி.
2: அடுத்த நே இருக்கு வழிவிட்டுறோம்.
0: வருக வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் இரு சகோதரிகளுக்கும்.
0: வணக்கம்மா.
4: ராணி தேனி இருந்து நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ராணி அம்மா. தேனி எப்படி இருக்கு?
2: தென்கிழக்கு ஆசியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் சொல்லியாச்சு. பாங்காக் வந்து இதோட இந்த நாட்டோட தலைநகரம் அதையும் சொல்லியாச்சு.
0: அடிங்க கூகுள கூப்பிட்டு பாங்காக் தலைநகரம் அப்ப அது எத்தனை இருக்குது அது சுற்றுலா தலம்
2: சரியான பதில் தான்.
0: எங்கிட்ட இருந்து வந்துச்சு பேசிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டாங்களா?
2: சரி என்ன பாடல் கேக்கலாம்?
4: எனக்கு அருணாச்சலம் படத்துல
0: அதாண்டா இதாண்டா
2: சிங்கம் ஒன்று. சரி பாட்டை கேட்கலாம்.
0: சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கடற்படை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்எம் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்எம் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: அன்பின் அடைந்து உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம் நிகழ்ச்சியில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும் போது அழகா பதிலையும் சொல்லிட்டாங்க.
6: ராணி
5: வெள்ளை தேனிலிருந்து ஒன்று
6: வெள்ளை யானைகளின் நாடு அப்படி தாய்லாந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது ஏன் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னா, அரிய வகை வெள்ளை யானைகள் அதிர்ஷ்டத்தின் சின்னமாக புனிதமாக கருதப்படும்
5: மன்னர்கள் வகை
6: தாய்லாந்துல, அதனால வெள்ளை யானைகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப பாட்டை கேட்கலாமா?
5: ஆமா, அந்த அம்மா கேட்ட பாடல் நாமளும் கேட்கணும்ல.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு. யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு யாதுமாகியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமா சந்திரிகா அவர்கள்.
1: MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட வியாபார கொள்முதல், அவங்க வந்து எவ்வளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்கிறது.

0: ரெண்டும் பேசிஸ்ல தான் வந்து ஒரு எம்எஸ்எம்இயை வரையறுக்கிறோம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: நேரம் வந்து 6:13 ஆயிடுச்சு இல்லையா? திருகையில பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில இருக்கும் நேயர்களும் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
3: வருக வணக்கம்
4: அனைவருக்கும். நீ உற்சாகமான மாலை வணக்கம்.
3: உற்சாகமான வணக்கம்.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஸ்ரீ சண்முகசுந்தரம்.
3: சண்முகசுந்தரம் ஐயா
4: சொல்லுங்க மேடம்.
3: இந்த சமூக வலைதளம் எல்லாம் சொல்லுவோம்ல, சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்குல்ல?
4: ஆமா மேடம்.
3: நீங்க என்ன மொபைல் வச்சிருக்கீங்க?
4: வந்து ஆண்ட்ராய்டு.
3: ஆஹா, வாட்ஸ்அப்லாம் பயன்படுத்துவீங்களா?
4: சார் பயன்படுத்துறேன்.
3: தகவல் பரிமாற்றத்துக்கு?
4: ஆமா பயன்.
3: நீங்க வச்சிருக்கீங்களாக்கா? வச்சுதான் ஆகணும்.
5: கண்டிப்பா
3: அந்த ஒரு விஷயம் எது இருக்கோ இல்லையா,
5: அடிப்படை.
3: அதாவது இன்ஸ்டா என்னென்னமோ சொல்றாங்க, நிறைய சோசியல் மீடியா வலைதளங்கள் இருக்குது, ஆனா வந்து பேசிக்கா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது இந்த வாட்ஸ்அப் ஒன்று வச்சிருக்காங்க இல்லைங்களா. கேட்கலாங்களா சண்முகமையா?
4: கேளுங்க மேடம்.
3: வாட்ஸ்அப்பின் உலகளாவிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? தற்சமயம்
4: தான் நம்ம தமிழர் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க.
3: அதாவது பூர்வி, அதாவது வம்சாவளின்னு சொல்லுவோம்ல.
4: ஆமா மேடம்.
3: ஆ
5: பேர் சொல்லுங்க.
4: அமெரிக்கால இருக்க அமெரிக்கா ஒருத்தர் மேடம்.
3: அவர் பேரை மட்டும் சொல்லுங்க, எங்க இருக்காரு, எங்க பிறந்தாருன்னு கூட நம்மளுக்கு எதுவும் வேண்டாம்.
4: டொனால்ட் ஷா.
3: அவ்வளவுதான். இவரே கண்டுபிடி கண்டுபிடின்ற மாதிரி அந்த குழு கேட்பாங்க பார்த்தீங்களா?
5: ஆமா,
3: அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். அப்படிங்களா?
4: க்ளூ கேட்டு பதில் சொல்றது ஒரு சுவாரஸ்யம்.
3: சுவாரஸ்யங்களா? அதை கண்டுபிடி கண்டுபிடிலாம் நம்ம குழு நிறைய கேட்டு பண்ணலாம். இதுல வந்து நீங்க குழு வேணும்னா நாங்க கொடுக்கலாம்.
4: சரி,
5: நாங்க தான் தருவோம்.
3: அந்த மாதிரி இருக்குது. குணால் ஷா சிறப்புங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
4: சாணக்கியா சாணக்கியான்ற பாட்டு.
5: வெறும்
6: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக் சினவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
12: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
2: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நேரம் வந்து சரியா 4:40 ஆயிடுச்சு. வண்ணத்துறை ஹேல பண்பலை கழகம் நிகழ்ச்சியில இருக்கும். அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கம்.
5: அடிப்பது பஞ்சு, செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை
6: 100.5. பேர் சொல்லுங்க.
5: மாவட்டம் பெருந்திரை திருவாதி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
6: சோமசுந்தரம், கேள்வி கேட்கலாங்களா?
5: கேட்கலாம். நலமா இருக்கீங்க மேடம்?
6: அனைவரும் நலமா இருக்கும். என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: மேடம் எனக்கு கபடி தான் பிடிக்கும் மேடம்.
6: சரி, இப்ப கூட அதிகமான கோல் அடிச்சவர் கால்பந்துல அப்படின்றாங்களே, யார் அவரு?
5: மேடம் டெனால்டோ.
6: ஆ, டெனால்டோ கிடையாதுங்க, பக்கத்துல இருக்க ரைட்டா சொல்றாரு. நீங்க என்ன டெனால்டோன்ட்டு வரீங்க?
5: என்ன மேடம்,
6: பக்கத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் சரியா சொன்னாரே?
5: இல்ல மேடம், அது சொல்லி கொடுக்கல மேடம், நானே தான் சொல்றேன்.
6: இல்லையே, உங்களுக்கு கேட்டுச்சே.
5: இல்ல மேடம்,
6: டொனால்டோன்னு சொன்னாரா அவரு?
5: ஆமா மேடம்.
6: ஆ, பாத்தீங்களா, ஆமாங்கன்றீங்க. டொனால்டோ கிடையாது, ரெனால்டோ.
4: ஆமாவா இல்லையா?
6: அதிகமான கோல் அடிச்சிட்டாரு, ஒரு உற்சாகம், கொண்டாட்டம், ஆர்ப்பரிப்பு. சரிங்க, கேள்வியை கேட்டுருவோமா?
5: கேட்கலாம் மேடம்.
6: சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேதி மட்டும் சொன்னீங்கன்னா போதும், குழுலாம் கேட்காதீங்க.
5: என்ன மேடம் அங்க ஒண்டி விட்டுட்டீங்க?
6: அவ்வளவுதான், ஏதாவது ஒரு தேதியை குத்து மதி பத்திரிக்கை போடுங்க.
5: ஜூன் 23.
6: பாத்தீங்களா, தெரிஞ்சுதாங்க அவங்களாம் பேசுவாங்கக்கா. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுதுன்னா ஜூன் 23. அது எந்த வருடத்துல இருந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம்?
5: 1948 மேடம்.
6: சிறப்புங்க, சிறப்புங்க. சரி, இந்த ஜூன் 23 வந்து நம்ம சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்படுறோம் இல்லைங்களா?
5: ஆமா மேடம்.
6: அது ஏன்? ஆனா இது எப்ப வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1894 ஜூன் 23ல. அதனால பாத்துக்கங்க, 800 அந்த அப்ப இருந்து அப்படி ஒன்று அது அப்படியே பரிணாமப்பட்டு பட்டு பட்டு பார்த்து வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சு இத்தனை வருடங்களாக நம்ம பண்ணுறோம்.

0: வாசி ஜூன் 23 வந்து சர்வதேச ஒலிம்பிக் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஐநா பொது சேவை தினம் அதுவும் வந்து ஜூன் 23 தான் கடைபிடிக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு தங்க மகன்.
0: பாடல் கேட்கலாங்களா? நன்றிங்க,
1: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: நேயர்கள் ரொம்ப அருமையாக வந்து பதில்களை டக்கு டக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பரிசு பாடலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.

0: அன்பு சகோதரி இருவருக்கும் மாலைக்கும் மாலை வணக்கம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
0: கரூர் வேலுச்சாமிபுரம் அஞ்சலி பிரபு. நலமா இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க சரிங்க, கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்க.
1: உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது? காபி சாப்பிட்டீங்களா?
2: காபி,
1: நீங்க காபி சாப்பிட்டீங்களா?
2: அந்த கோப்பை மேல வச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
1: சரிங்க, உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
0: இங்கிலாந்து.
1: இல்லங்க, குத்து மதிப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
2: இங்கிலாந்து. ஏன் இங்கிலாந்து நீங்க சொன்னீங்க?
0: காபி அவங்க தான் அதிகமா இருந்தாங்க.
2: அதிகமா சாப்பிடுவாங்களோ, குடிப்பாங்களோ?
1: தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நாடு. உங்களுக்காக ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. இல்லங்க.
2: சிறுக்கா? அதுவும் இல்லைன்றீங்க. நன்றிங்க அஞ்சலி பிரபு. வருக வணக்கம். வணக்கம்.
3: இரண்டு சகோதரிகளுக்கும் மாலை வணக்கம்.
1: உங்களுக்கு மாலை வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் கூலியூர்
2: துறை. வந்துருங்கக்கா பதில்.
1: சுரேஷ், பதில் தெரியுமாங்க?
3: கேள்வி கேளுங்க.
1: உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படிங்கிறது தான் கேள்வி.
3: உலகம்
1: காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு.
3: அதாவது குழு கட்டுங்க மேடம்.
2: ரெண்டு குழு சொல்லுங்க.
1: தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நாடு, உலகிலேயே ஐந்தாவது மிகப்பெரிய நாடு அது.
3: பிரேசில்.
1: எப்படிங்க
2: கூகுள் சுரேஷ் சொல்லாட்டினா எப்படிக்கா?
1: போர்த்துகீசிய மொழி வந்து இங்கே பேசப்படுது. அமெரிக்காக்குல வந்து மூன்றாவது பெரிய நாடு.
2: ஆமாம்.
1: அமேசான் ஆறு, அமேசான் மலைக்காடுகள் இதெல்லாம் காணப்படுது இல்லையா?
2: ஆனால் அந்த அமேசானில் தான் அடிக்கடி தீ வந்துடுது. வருத்தமான விஷயமாகவும் இருக்குது. நிறைய வகை உயிரினங்களாக இருக்கட்டும், மருத்துவங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு குறைய தான் செய்யுது. என்ன பாடல் கேட்கலாம் சுரேஷ்? ஏதாவது ஒரு பாட்டு குரு சிஷ்யன் வேணும். கேட்கலாங்களா? நன்றிங்க.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: பல்கலைக்கழகத்துல கேள்விகள் வந்து நம்ம கேட்க பதில் அங்கிருந்து வர சட்டு சட்டுன்னு வந்து நேரம் போனதே தெரியாம ஆயிடுச்சு.
7: வந்து 4:56 ஆயிடுச்சு.
6: சரி, ஒரு நேயர் வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துருவோம். வருக, வணக்கம். வணக்கங்க.
8: இனிய மாலை வணக்கம் மேடம். இருவருக்கும் நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
8: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
6: கோபாலகிருஷ்ணன், பட்டு பட்டுன்னு இந்த பல் வரணும்.
8: சொல்லுங்க கேள்வியை.
6: கேள்வி கேட்கலாங்களா? இப்போ வந்து 2026 பத்ம விருதுகள் வந்து தந்தாங்க இல்லைங்களா?
8: ஆமாங்க.
6: அந்த பத்ம விருதுகளில் பத்மஸ்ரீ விருது வாங்கியவர் பெயர் என்ன?
8: நட்சத்திர ஆட்டக்காரர் ரோஹித் சர்மாங்க.
6: எனக்கு தெரியும், மம்முட்டியை சொல்லுவீங்க, ரோஹித் சர்மாவை சொல்லுவீங்க, மாதவனை சொல்லுவீங்க, சரிங்களா?
8: ரோஹித் ரோஹித் சர்மா தாங்க வாங்கியிருக்காங்க
6: பத்மஸ்ரீ விருதுல. இலக்கியம் மற்றும் கல்விக்கு, இலக்கியம் மற்றும் கல்விக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியவர் பெயர் என்ன? சரி, பேர் சொல்லிடலாங்களா? நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
7: நம்மளே சொல்லிடலாம்.
6: நம்மளே சொல்லிடலாம், ஏன்னா எல்லாரும் வந்து அந்த புகழ்பெற்ற அந்த அவங்கள தான் சொல்லுவாங்க. கிரிக்கெட்டு திரைத்துறை சார்ந்து சொல்லுவாங்க. இந்த 2020 பத்ம விருதுகள் வந்து பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. அதில் வந்து இந்த ஆண்டு 45 வந்து கிடைச்சதாகவும், தமிழகத்திலிருந்து 13 புகழ்பெற்ற ஆளுமைகளுக்கு வந்து இந்த மருத்துவம், கலை, சமூகம், குடிமைப்பணி இந்த துறைகள் சார்ந்து கொடுத்தாங்க இல்லையா? அதில் 2 வந்து பத்மபூஷன் விருது, மீதி 11 வந்து பத்மஸ்ரீ விருது. இந்த பத்மபூஷனில் வந்து டாக்டர் கே.ஆர். பழனிசாமி மருத்துவத்துக்கு, எஸ்கேஎம் மயிலானந்தன் சமூக பணி ஈரோட்டை சார்ந்தவர் இவங்களுக்கு கொடுத்தாங்க. இதில் இலக்கியம் மற்றும் கல்வி புகழ்பெற்ற எழுத்தாளரான சிவசங்கரி, எஸ் சிவசங்கரி அவங்களுக்கு தான் இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க.
7: ஒரு பாட்டை கேட்டுலாம்,
6: பாடல் கேட்டலாம். அதே மாதிரி வந்து கடவுச்சீட்டு சேவை தினம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுச்சீட்டு அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் சேவை தினம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எப்போ நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 24 ஜூன்.

நான்கு 1967 அதே மாதிரி சர்வதேச ராஜதந்திரத்தில் பெண்கள் தினம் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். இது அது வந்து எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இந்த June 24 அதுக்காக ராஜதந்திரத்தில் பெண்கள் தான் அப்படின்னு ராஜதந்திரமா என்ன தந்திரம் போட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த ஃபாரின் சர்வீஸ்லாம் அவங்களுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கும், எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், அதுவும் June 24.

0: கலை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வண்ண தூரிகை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம்.
6: லக்ஷ்மி நாகேந்திரன்,
5: ஜெய் மீரி,
6: மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
5: பொறியிருப்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், கணினியாக்கம் செந்தில் சீதாராமன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா,
6: கோடை பண்பலை 100.5 இடையே களமெட்டுகளோடு கேட்டரசிகளாம் சித்திரச்சோபானம் மறுமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேன்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நற்றலை இன்னொரு புள்ளி ஐந்தில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: இரவும் பகலும் காதலர்கள், மதியும் உதயம் பகலோ விரையும், தூது சொல்வது சந்திரனோ பகலவனோ நட்சத்திரமோ தூவி செல்ல மெலிந்து ஒளிந்தது தூது சொல்ல. மறைத்து வைத்த பகலின் காதல் ஒளிர எத்தணிக்க துவங்கும் இதமான வேளையில் இசையும் எழுந்தமிழும் காதல் மொழி பேச காற்றோடு இணைகிறது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். தெஞ்சல் வழி செவி தூரம் வரை உழவ வரும் இந்த இசைச்சாரலோடு கைகோர்த்து உடன் வருவது உங்கள் காற்றலை தூதுவி. கூவும் குயிலோ ஆடும் மயிலோ இசையை அசை போடும் நேரத்தில் திசையெங்கும் தித்திக்கத்தானே செய்யும் பொதியோடு மதி வரும் வரை உழைஞ்சு கொண்டே இருக்கும் மக்கள் இளைப்பாறும் இடம் தேடி விரையும் இனிய வேளையில் காதல் சாட்சியை பறைசாற்றும் வகையில் பகலவனின் கடிதம் சந்திரனிடம் செல்லவிருக்கிறது. ஆயிரத்து 1989 வெளியான புதுப்புது அர்த்தங்கள் என்ற படத்தில் கவிஞர் வாலி அவர்களின் எழுத்தில் கோவாவில் உள்ள கடற்கரைகள் மற்றும் அகுவாடா கோட்டை போன்ற போர்ச்சுகீசிய பாணி வீடுகள் போன்ற இடங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

0: இதயத்தில் இசை விழா வரும் இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 5:09.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
0: ஒவ்வொரு விடிகளும் அதிசயம்தான். நாட்களின் பொழுதுகள் முடிவெளியோ முச்சிடுமோ, முயன்றிடும் மக்களின் இதழ்கள் என்றும் பொன்முறுவல் பூக்கும் செடியாகத்தானே இருக்கும். வெளியின் வழியே நடைபெறும் பகலவனும் சந்திரனும் மாந்தர்களின் மகிழ்ச்சியில் அல்லவா இன்பம் காண்கிறார்கள். பகலவனின் தூதினை கையில் வாங்கி கொள்ள விடிகள் வரை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் சந்திரனுக்காக எழுதுகிறான் பகலவன் தன் தூவலால். ஆயிரத்து 1989 வெளியான சிவா என்ற திரைப்படத்தில் புலமை பித்தன் அவர்களின் வரிகளில் ஊட்டி எனப்படும் உதக மண்டலத்தின் பைன் காடுகள் மற்றும் அரசு தாவரவியல் பூங்கா போன்ற இடங்களில் திரையாக்கம் செய்யப்பட்ட அந்த ஒரு பாடலினூடே

0: பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: கோடை பண்பலை 100.5 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நேத்து போட்டிகள் நடந்துருச்சு, அதை பத்தி தான் பேச இருக்கோம். இன்னைக்கு என் கூட பேச யார் இருக்கா அப்படின்னா, யார் இருக்கா?
1: நான் தான் சார், பொம்மு இருக்கேன்.
0: பொம்மு இருக்கீங்க,
1: நிறைய காணோம், எங்க போனான்னு தெரியல.
0: ஆமா, அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஜீவனையே கடைசி காணமே, எங்க போயிட்டாருன்னு தெரியல.
1: சரி சார், நம்ம போய் மேட்சுக்குள்ளே போயிடலாம்.
0: ஆமாம், டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னார். டீ சாப்பிட்டு வரேன்றவர் வாங்கிட்டு வருவார், அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட
1: வாய்ப்பு கம்மி தான் சார்.
0: சரி, வாய்ப்பு கம்மின்னு சொன்ன பிறகு பேசி என்ன பலன்? நேற்று நடந்த போட்டிகள் பற்றி அப்போ பேசிடலாமா?
1: பேசிடலாம் சார்.
0: முதல் போட்டி
1: போஸ்னியாவுக்கும் கத்தாருக்கும் நடந்த போட்டி. இந்த போட்டியில் கத்தா ஒரு கோலும் போஸ்னியா 3 போட்டிருந்தாங்க. போஸ்னியா வந்து இந்த காட்டத்தை ஜெயிச்சிருந்தாங்க. இதில் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்துச்சு, அது என்னன்றதை அப்படியே போக போக பார்த்துடலாம். முதல் கோலாக போஸ்னியாவோட 29 நிமிஷத்தில் போஸ்னியாவோட 18 ஆன கெரீம் அலோஜ் பொக்கோவிக் அப்படின்றவர் ஒரு கோலை போட்டார். இவர் போட்ட இந்த ஒரு கோல் 25 தூரத்துலேருந்து, அதாவது மீட்டரில் சொல்லணும்னா ஏறக்குறைய 23 தூரத்துலேருந்து இந்த கோலை போட்டிருந்தார். மிக குறைந்த வயதில் இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு கோல் போட்ட அப்படி ஒரு வீரன்ற சாதனையை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சாதனை ஃப்ரான்ஸோட நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாபேக்டர் இருந்துச்சு. அவர் 19 இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அதுக்கப்புறமா 34 நிமிஷத்தில் போஸ்னியாவுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு கோல் கிடச்சிச்சு. அது என்னென்னா, கத்தாரோட சுல்தான் அல் பிரேக் அப்படின்றவரோட காலில் பட்டே

0: போஸ்னியாவுக்கு ஒரு கோல் கிடச்சிச்சு. இது வந்து ஒரு ஓன் கோலாக பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 42வது நிமிஷத்தில் கத்தாரோட ஹசான் அல் ஹைடாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹாஃப் டைம் முடிகிறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி ஒரு கோலை போட்டு கத்தாருக்கு ஒரு கோல் அப்படின்ற கணக்கை தொடங்கி வச்சார். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ஹாஃப் போக போக த்ரில்லிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபோட 80வது நிமிஷத்தில் போஸ்னியாவோட எசீம் மாமிக் அப்படின்றவர் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். உள்ளே வந்து 2 நிமிஷத்தில் இவர் ஒரு கோலை போட்டார். கோலை போட்ட மனுஷன் சும்மா இல்லாமல் ஆர்வத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சட்டையெல்லாம் கழட்டி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றுனதை பார்த்து நடுவர் சாக்காயி, தம்பி இதெல்லாம் தப்புப்பா அப்படின்ட்டு ஒரு எல்லோ கார்டை கொடுத்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பி வச்சார். இப்படிலாம் நடந்த இந்த மேட்ச்சில் போஸ்னியா 3-1 கணக்கில் கத்தாரை ஜெயிச்சு அடுத்து அவங்களோட குரூப் 32 ஸ்டேஜுக்குள்ளே உள்ளே முன்னேறதுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தியிருக்காங்க.
1: ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தம்னா, அடுத்து நடந்த போட்டிகளின் முடிவு காரணமாக போஸ்னியா ஜெயிச்சிருந்தாலும் அந்த குரூப்பில் இருந்து அவங்க வெளியில் போகிறதுக்கான சூழல் அமைஞ்சு போச்சு. அடுத்த போட்டி என்னன்னு சொல்லுங்களேன்.
0: அடுத்த போட்டி அதே குரூப்பில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கும் கனடாவுக்குமான போட்டி.
1: அதே தான்
0: என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் போஸ்னியா ஜெயிச்சு சே உள்ளே போயிடலான்ற ஒரு எதிர்பார்ப்பை அடுத்து நடந்த மேட்ச் முடிச்சு வச்சிருச்சுன்னு சொல்லலாம்.
1: அதே தான், சுவிட்சர்லாந்து ஜெயிச்சு அந்த குரூப்போட டாப்புக்கு வந்து கனடா தோத்துருந்தாலும் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரி, இந்த போட்டியோட கோல் வந்து சுவிட்சர்லாந்து 2 கோல்கள், கனடா 1 கோல். யார் யார் கோல் அடிச்சான்னு சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம் தானே. 46வது நிமிஷத்தில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரூபன் வர்காஸ் அப்படின்றவர் ஒரு கோலை போட்டார். இந்த கோலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து வெறும் 39வது செகண்டில் இவர் இந்த கோலை போட்டார். இதுவுமே ஒரு வரலாற்று நிகழ்வு தான். அதுக்கப்புறமா 57வது நிமிஷத்தில் 20 வயதே ஆன சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜோஹன் மன்சாபி அப்படின்றவர் வந்து ஒரு கோலை போட்டார். கோலை போட்டு சுவிட்சர்லாந்து 2-0 கணக்கில் முன்னிலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கனடாவை சேர்ந்த சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்த பிரமிஸ் டேவிட் அப்படின்றவர் ஒரு கோலை போட்டார் 76வது நிமிஷத்தில். பாவம், இவரை ஃபஸ்ட்டே அனுப்பியிருந்தால் ஒரு 2-3 கோல் சேர்த்து போட்டுருப்பார் என்னமோ. சப்ஸ்டிடியூட்டாக 76வது நிமிஷத்தில் வந்து மேட்சுக்குள்ளே வந்து 2 நிமிஷத்தில் இந்த கோலை போட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் வாய்ப்புகள் சேர்த்து கொடுத்துருக்கலாம்,
1: என்ன பண்ணுறது அமையிலேயே. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உலகக்கோப்பை நடக்கிறது மொத்தம் 3 நாடுல, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இப்போ கனடா தகுதி பெற்றுட்டாங்க, அதுதான் அதில் இருக்க சுவாரஸ்யமான விஷயம். இப்போ அந்த குரூப்லேருந்து யார் யார் குவாலிஃபை ஆகிறான்னா, சுவிட்சர்லாந்தும் கனடாவும் குவாலிஃபை ஆகிட்டாங்க ரவுண்ட் ஆஃப் 32. சரி, அடுத்து நடந்த போட்டி யார் யாருக்கும் நடந்ததுன்னு பார்த்துடலாமா?
0: அடுத்து நடந்த போட்டியை மறக்க முடியுமா, இல்லை இதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? பிரேசிலோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அனைத்து கால்பந்தாட்ட ரசிகர்களுமே எதிர்பார்த்த ஒரு போட்டி. அது காரணம் என்னென்னு போக போக சொல்லிடலாம். ஸ்காட்லாந்துக்கும் பிரேசிலுக்கும் நடந்த போட்டி இந்திய நேரப்படி அதிகாலை 3:30 நடந்துச்சு. 3:30 நடந்தாலும் நம்ம ஊருக்காரங்க விட்டா வச்சாங்க, எந்திரிச்சு உட்காந்து பார்த்தாங்க அந்த மேட்சை. என்ன காரணம்?
1: நெய்மார் நெய்மார்ன்ற ஒரே ஒரு ஆள் தான்
0: அதுக்கு. அதுதான் காரணம். இந்த மேட்சில் வழக்கம் போல் பிரேசில் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்காட்லாந்து 0-3 கோல் கணக்கில் ஜெயிச்சிட்டாங்க. முதல் கோலை 7வது நிமிஷத்தில் வின்சியஸ் ஜூனியர் அப்படிங்கிற பிரேசிலை சேர்ந்த ஒரு இளம் வயது வீரர் கோலை போட்டு கோல் கணக்கு ஆரம்பித்து வச்சார். இவர் கொஞ்சம் நேரத்துலேயே 22வது நிமிஷத்தில் 200 கோலையும் போட்டார். போட்டு ஒரு ஓரமாக போய் டான்ஸ் ஆடி செலிப்ரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தம்பிங்க வாப்பா, நீ போட்டது ஃபவுல் கோல் அப்படின்னு வார தொழில்நுட்பம் மூலயமா கண்டுபிடிச்சி அவரை போகவும் நீ யாருனது போதும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோபத்தோடையே இருந்த அதே வினிசியஸ் ஜூனியர் 48வது நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டு, அதுவும் தலையில் முட்டி கோல் போஸ்ட்டுக்குள்ளே கோலை போட்டுட்டு, அதே என்னையாடா டான்ஸ் ஆட விடாமல் பண்ணீங்க, அந்த டான்ஸை நான் திருப்பி இப்போ கண்டிப்பாக போடுறேன்னு அதே மாதிரி அதே இடத்துல போய் நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் அந்த சந்தோஷம் இருக்க தானே செய்யும். அடுத்ததாக 60வது நிமிஷத்தில் மேத்யூஸ் கான்ரே அப்படின்றவர் ஒரு கோலை போட்டார். கோலை போட்டு பிரேசில 3-0 கணக்கில் முன்னிலையில் கொண்டு போயிட்டாங்க. சரிப்பா, பிரேசில் தான் ஜெயிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யம் எதுவும் இருக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 75வது நிமிஷத்தில் ஒரே ஆரவாரம், எல்லோரும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க, கத்துறாங்க, விசில் பறக்குது. என்னடா மேட்ச் முடிய போகுது, இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் நடக்குதுன்னு பார்த்தா உள்ளே வராரு நெய்மர். சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். 10 ஜெர்சியை போட்டுட்டு உள்ளே வராரு. எதுக்கு இவருக்கு இவ்வளோ ஆரவாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா ஜாம்பவான்கள் மெஸ்ஸி ரொனால்டோவோட சாதனையெல்லாம் முடிவைக்கக்கூடிய ஒரே தகுதி திறமை வாய்ந்த ஒரு வீரன் எல்லாரையும் சொல்லப்பட்டாலும் பல காயங்கள் காரணமாக இந்த போட்டி லீக்லேருந்து வெளியே உட்கார வச்சுருந்தாங்க இத்தனை நாளாக. அதாவது ஏறக்குறைய 2023 முழங்கால் அடிபட்ட காயத்துக்கு அப்புறமா 3 கழித்து பிரேசிலுக்காக ஆட வந்திருக்காரு. வந்தவர் சிறப்பாக தான் ஆடினார், எந்த கோலும் போட முடியலதான். இருந்தாலும் அவர் உள்ளே வந்தது அவரோட ப்ரெசன்ஸே போதும் பிரேசிலுக்கு ஒரு ஊக்கத்தை அழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: அதே தான், நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணார், நல்ல பால் அட்டாக் பண்ணார், ப்ரொசஷன் எடுத்தாங்க, ஒரு ஷார்ப் பாசஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணார். 75 நிமிஷத்தில் உள்ளே வந்தவரை முன்னாடியே அனுப்பிச்சிருக்க கூடாதான்னு கிரவுண்டே கொந்தளிச்சிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, ரவுண்ட் ஆஃப் 32 வேணும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் அவரை பாதுகாப்பாக வச்சுருக்கோம்,
0: பத்திரமா வச்சுருக்கோம்.

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரேசிலும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் 32 விளையாட இருக்காங்க. செம்ம சந்தோஷம் இருக்குது, அதையும் சந்தோஷமாக கால்பந்தாட்டத்தை கேட்டு ரசிச்சிடலாம். அடுத்த போட்டி,
1: அடுத்த போட்டி செக் குடியரசுக்கும் மெக்சிகோக்கும் நடந்த ஒரு போட்டி. இந்த போட்டி நம்ம ஒரு நேரப்படி அதிகாலை 6:30 நடந்துச்சு. இந்த போட்டியில் ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த கோலுமே விழுகலை. என்ன தான் ரெண்டு டீம் ஆளுகளும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த கோலும் போடலை. சரி, ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலாக 0-0 கணக்கிலே ஆரம்பிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மெக்சிகோக்காரங்க வெறித்தனமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 55வது நிமிஷத்தில் மெக்சிகோவோட மடாவ் சாவ்ஸ் அப்படின்ற ஒரு கோலை போட்டார். போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஜூலியன் குயினான்ஸ் அப்படின்ற மெக்சிகோவை இருந்து சேர்ந்து அடுத்த கோலையும் போட்டார். இதில் கோல் போட்டவரோட அதன் கோலுக்கு உதவி செஞ்ச கில்பர்டோ மொரோ அப்படின்றவரை பற்றி தான் எல்லாம் பேசினாங்க. ஏன்னா அவருக்கு வயசு வெறும் 17 தான் ஆகுது. 17 வயசில் நம்ம ஊரில் ஒரு லைசன்ஸ் கூட எடுக்க முடியாது. மனுஷன் போய் கோலுக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 94வது நிமிஷத்தில் அல்வாரோ பிடால்கோ அப்படிங்கிறவர் பிரேசில் மெக்சிகோ அணிக்காக தனது ஒரு கோலை போட்டு மெக்சிகோ அணியை 3-0 கணக்கில் வெற்றி பெற வச்சிட்டார்.
0: இந்த போட்டி முடிவில் என்ன ஆகுதுன்னா மெக்சிகோ ரவுண்ட் ஆஃப் 32 குவாலிஃபை ஆகுறாங்க. இதில் சிறப்பு என்னென்னா மெக்சிகோக்கு குரூப் ஸ்டேஜில் விளையாண்ட 3 போட்டிகள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் கூடுதல் தகவல் என்னென்னா 3 போட்டிகள்லையும் க்ளீன் ஷீட் வச்சுருக்காங்க. அப்படின்னா எதிரணி எந்த கோலும் அடிக்க விடாமல் எல்லா போட்டிகளையும் எதிரணியை கோல் அடிக்க விடாமல் 0-0-0 நிலையிலேயே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்றது மெக்சிகோக்கு ரொம்ப சிறப்பு. இதனால் என்ன கால்பந்தாட்ட ரசிகர்கள் ஆர்வலர்கள் பேசுகிறாங்கன்னா அந்த டீம் பயங்கர ஃபார்மில் இருக்குங்க, முடிஞ்சால் அவங்க டிஃபென்ஸை தாண்டி ஒரு கோல் போட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஏன்னா மேட்சை நேரத்தில் 3 நாடுகளில் அவங்களும் ஒருத்தங்க, இந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு ஹோம் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, அது இருக்க தான் செய்யும். அதை நல்லாவே பயன்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
0: அடுத்த குரூப்புக்கு போயிட்டாங்க. நிறைவாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா 1 கோல் அடித்து சவுத் கொரியா எந்த கோலும் அடிக்கலை. இந்த குரூப் ஸ்டேஜில் இருக்க சிறப்பு என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வரலாற்றில் முதல் முறையாக ரவுண்ட் ஆஃப் 32 குவாலிஃபை ஆகுறாங்க. அதோடு மட்டும் இல்லை, 2010 ஜொஹன்னஸ்பர்கில் அவங்க ஊரில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஃப்ரான்ஸை ஜெயிச்சிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா. உலகமே அது ஆச்சரியமாக போச்சு, ஃப்ரான்ஸே அடிச்சாம்பார் சவுத் ஆஃப்ரிக்கான்னு. அதற்கப்புறமா ஒரு உலகக்கோப்பை போட்டியிலையும் பெருசாக ஜெயிக்கிறக்கான, அதுக்கடுத்த உலகக்கோப்பை பங்கேற்று அதற்கான போட்டிகள்லையும் ஜெயிக்கலை. ஜெயிச்சு இந்த முறை ஜெயித்ததோடு மட்டும் விடலை சவுத் கொரியாவை ரவுண்ட் ஆஃப் 32. தென்னாப்பிரிக்கா கால்பந்தாட்ட அணி முதல் முறையாக வரலாற்றில் தகுதி பெறுறாங்க. தென்கொரியா அணி வந்து எலிமினேஷனோட வெர்ஜில் இருக்காங்க, அதாவது அவங்க வெளியேற்றப்பட போகிறாங்க. ஆனால் பெஸ்ட் 13 சொல்லி ஒரு 8 அணிகள் தேர்வு செய்ய இருக்காங்க. அதில் சிறந்த 3வது அணியாக தென்கொரியா இடம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: இந்த மேட்சில் நான் பார்த்த என்ன ஒரு விஷயம்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த டீமோட கேப்டன் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் விளையாடவே வரல. என்னடா அது, ஒரு கேப்டனையே தூக்கிட்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சிட்டிங்களா? எனக்கு மட்டும் இல்லை, மேட்ச் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கு இது. அதுக்கப்புறமா பிரஸ் மீட்டில் நடந்தப்போ அவங்களோட கோச் ஹாங் மியாங் பூ வந்து இது என்னோடய தப்பு தான்ப்பா, நான் தான் அவரை வந்து வேறு யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃபில் அனுப்பி வச்சார். அனுப்பி வந்த அவராலையும் பெருசாக எதுவும் சாதிக்க முடியலை. சவுத் ஆஃப்ரிக்கா தோல்வியை தழுவிட்டாங்க.
0: சவுத் கொரியா
1: தோல்வியை தழுவிட்டாங்க.
0: போராடி ஜெயிச்ச உன போகிற போக்கில் தோத்துட்டேன்னு சொல்லி கதையை முடிக்க பார்த்துட்டு
1: எதுவுமே சவுத்துன்னு ஆரம்பிக்கிறனால
0: ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்று பந்தாடும் பந்தாட்டத்தை நிறைவு செய்யலாம். நாளை நடக்கக்கூடிய போட்டிகளை பார்த்து ரசிச்சுட்டு யார் யார் எப்படி பங்காற்றுனாங்க, யார் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுறாங்க அப்படின்றத நாளைக்கு பகிர்ந்துக்கிடுவோம். டீ குடிக்க போனால தேடி பார்த்துட்டு வந்துடுவோமா?
1: போய் நேரடியாகவே பார்த்துட்டு வந்துடுறேன் நான்.
0: இந்தா கிளம்பிட்டோம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கனவுகளுக்கு கால் முளைக்க காதல் சிறகை கட்டி பறக்கும் பகலவனோ இரவின் இதத்தை நட்சத்திரங்களிடம் கேட்டுக்கொண்டான் பூக்களின் கூட்டத்தை எல்லாம் துணை கலைத்து. வருகிறது அந்தமான் தீவுகளிலும் சென்னையின் பிரம்மாண்ட செட்டுகளிலும் திரையாக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை என்ற 1996 வெளிவந்த படத்தில் இடம்பெற்ற கவிஞர் அறிவுமதி அவர்களின் வரிகளில் வெளியான அந்த பாடல்.

0: தேர்ந்தெடுக்கும் அந்த தெஞ்சல் திண்டி போன நேரம் 5:37.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுன்

ஒன்றுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 11 பழகிய குரல். உறையூருக்கு குதிரை மேல் சென்று கொண்டிருந்த விக்ரமன் இடையில் குறுக்கிட்ட காட்டாற்றில் தண்ணீர் குறைவாக இருப்பதை பார்த்து குதிரையை இறக்கினான். ஆனால் நேரம் ஆக ஆக காட்டாற்றில் பிரவாகம் அதிகமானது. குதிரை நீந்த தொடங்கியதும் விக்ரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான். இனி குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்ரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படுவேகமாக உருண்டு புரண்டு அலையெறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்ரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்ரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்த தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ என்ற இறைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலைமோதிக்கொண்டு வந்தது. விக்ரமனுடைய கைகள் களைப்படையத் தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்ரமன் முடிவு செய்துவிட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது! என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆசை கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீரமரணமடைந்தார், தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணமல்லவா அடைய வேண்டியிருக்கிறது.

0: அதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலே அல்லவா போகிறோம்? ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. ஆஹா, திரும்புங்காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாளை கண்டுபிடித்து, அவள் யாராயிருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணி இருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றமடைவாள்? ஆஹா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமலல்லவா போகிறோம் என்றெல்லாம் எண்ணிய விக்ரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒப்பனை செய்து வந்த பகலவனோ தன் காதலை காணாது கவலையோடு ஒப்பனை வண்ணங்களை களைந்து வெண்மை பூசி கிளம்புகின்றான். சந்திரன் வரும் வேளை தூவலிட்ட தூது நட்சத்திரங்களாய் மாறி சந்திரனின் ஆடையை அலங்கரிக்கும் என்ற நம்பிக்கையில். தொடர்கிறது 1991 வெளியான சிகரம் என்ற திரைப்படத்தில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் வெளியான பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: இதம் தரும் இசையோடு இணைந்திருக்கும் நேரம் 5:50. தென்றலின் தீண்டல் ஓராயிரம் கனவுகளை புதுப்பிக்கும் புத்தாக்கம் பெற்ற புது புது கனவுகள் காதல் ஏந்தி கதிரின் தூதினை இரவின் காவலனுக்கு கொண்டு செல்கிறது. 1986 புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் சென்னை AVM ஸ்டுடியோவில் உருவாக்கப்பட்ட பாடல்.

0: இனிய இழந்து விழோடு இசை கோர்த்து இதயத்திற்கு இதம் சேர்த்தோம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். காற்றோடு கரம் கோர்த்து உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்கள் செல்ல மகள் சிவசக்தி. அடுத்ததாக காத்திருக்கிறது கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்னிசையோடு காத்திருங்கள் நேயர்களே. கதம்ப மலர்களை தொடர்ந்து வளம் வரவிருக்கிறது சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: இங்கே.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: வேலூர் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ளது வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவரது பெயராலேயே இந்த மலை அழைக்கப்படுகிறது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு சின்ன வள்ளிமலை என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அருணகிரியார் தனது திருப்புகழில் இக்கோயிலின் இறைவனை போற்றி பாடியிருக்கிறார். முன்னொரு காலத்தில் விஷ்ணு பகவான் ஒரு முனிவராக தவம் செய்வதற்காக பூமிக்கு வந்தார். மகாலட்சுமி அவருக்கு முன் ஒரு மானாக காட்சியளித்தார். பகவான் அவளை பார்த்தபோது அந்த மான் வள்ளிச்செடிகள் சூழ்ந்திருந்த இடத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தது. வேடர் சமூகத்தின் தலைவரான நம்பிராஜன் அந்த குழந்தையை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வள்ளிச்செடிகளை சுற்றியே அவள் காணப்பட்டதால் அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டார். வள்ளி வளர்ந்ததும் பறவைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக திணை வயல்களின் பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். விதிகளின்படி நம்பிராஜன் திருத்தணியில் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார். நம்பிராஜனின் பிரார்த்தனைக்கு இணங்கி முருகப்பெருமான் தனது பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக மலைகளில் தங்கினார். இன்றும் தங்கியிருக்கிறார். மலைக்குகை கோயிலிலிருந்து முருகப்பெருமான் தனது தேவியர்கள்

பெயர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். வள்ளி வேடர், அதாவது வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அர்த்தஜாம பூஜையின் போது தேனும் தினிமாவும் நிவேதனமும் படைக்கப்படுகிறது.

0: மலையடிவாரத்திலும் மலையின் மேலிலும் குமரிவள்ளிக்கு கோயில்கள் உள்ளன. அவள் பறவைகளை விரட்டுவதற்காக அசுரன் எனும் கயிறு அம்பையும் காவன் எனும் கல்லையும் ஏந்தியிருக்கிறாள். முருகப்பெருமான் வள்ளியுடன் உரையாடி கொண்டிருந்த போது வள்ளியின் தந்தை நம்பிராஜன் எதிர்பாராத விதமாக அங்கு வந்ததால் அவர் தன்னை ஒரு வேங்காய் மரமாக மாற்றிக்கொண்டார். அந்த வேங்காய் மரம்தான் இப்போது கோயிலின் புனித மரமாக விளங்குகிறது. பொதுவாக தெப்பத்திருவிழா கோவிலில் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படும். இங்கு இந்த திருவிழா மலைப்பாதையில் வளம் வந்து 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. வள்ளி சமூகத்தை சேர்ந்த இப்பகுதி பெண்கள் வள்ளிக்கு அரிசி, வெல்லம், தானியங்கள், தேங்காய், பழங்கள் மற்றும் வஸ்திரங்களை பரிசாக அளிக்கின்றன. திருவிழாவின் 4ஆம் நாளான மாசி பௌர்ணமி அன்று வள்ளி கல்யாணம் எனப்படும் வள்ளி திருமணம் கொண்டாடப்படுகிறது. பயிர்களை காப்பாற்ற வள்ளி பறவைகளை விரட்டிய இடம், அவள் குளித்த நீருற்று, அவள் குளிப்பதற்காக மஞ்சள் அரைத்த மண்டபம் மற்றும் முருகன் தாகம் தணித்த குமரி தீர்த்தம் ஆகியன அடர்ந்த காடு போன்ற ஓர் இடத்தில் சற்று தொலைவில் அமைந்துள்ளது. வள்ளியை அச்சுறுத்திய விநாயக பெருமான் யானைமலை எனப்படும் ஒரு குன்றின் வடிவில் இங்கு அருள் பாலிக்கிறார். இவை அடர்ந்த காட்டின் உட்புற இடங்கள் என்பதால் இவற்றை காண விரும்புவோர் தேவையான பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். முருகப்பெருமானின் கரங்களை பெறுவதற்காக வள்ளி விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்த இடம் இதுவாகும். எனவே இக்கோயிலில் பக்தர்களுக்கு விஷ்ணு பகவானின் பாதங்களை கொண்டு சடாரியாசி வழங்கப்படுகிறது. மாசி பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆடித்தெப்ப திருவிழா, திருக்கார்த்திகை மற்றும் தைப்பூசம் ஆகியவை இக்கோயிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்களாகும். செவ்வாய் கிரகத்தின் பாதகங்களை எதிர்கொள்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு மலர் மாலைகளை அணிவித்து முருகப்பெருமானை வழிபடுவதுடன் தயிர் சாதத்தை நிவேதமாகவும் படைப்பார்கள். வள்ளிமலை சுப்பிரமணியர் வள்ளியை கரம் பிடிக்கும் வள்ளி திருமணத்தை காண கண்கோடி வேண்டும். இதுவரை வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பள்ளிக்கூடத்துல எல்லாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊர்ல எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேல கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி மாட்டுக்க. அப்ப அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. வள்ளலார் என்ன செய்யறாருன்னா சில சொற்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு மனசுல பதிய வைப்பாரு. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா, கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது, இதை அடிக்கடி சொல்றமே என்னன்னு தெரியுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணா மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு யாரு, கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கைவண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு இன்னும் அழகாக சொல்றதா இருந்தா, ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னு உடனே என்ன

அன்னைக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க அப்படின்ட்டு நேர வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு பேசினாருன்னு சொல்லுவாங்க. அதுல அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்கிறாருங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க வேண்டும்னு கேட்கிறாரு. அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்றேன். ஒருமையுடன் திருமலரிடம் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறிப்பிடி தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும்.

0: தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி, உண்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே. இப்ப குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகிச்சுக்கருங்க, அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்த சொல்றேன் நான். வைணவ இலக்கியத்துல ஒரு உண்டு உண்டு, சின்ன பாட்டு. நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானுறவன் உண்டு. ஒருத்தர் சொல்றார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானுறவன் உண்டு. நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலமுண்டு பலனமுண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு, ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு சாந்தம் ஒரு உளம் உண்டு வளமும் உண்டு, தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பனின் என்பத தியானம் உண்டாகில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. அதுலேயும் முக்கியமா இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
3: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகார் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: அழகான கானங்களோடு கோடை பண்பலை 100.5 இல் கதம்ப மலர்கள்.

0: அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுளியைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

தமிழ் மலர் உணர்ந்த வண்ணம் இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது கதமும் மலர்கள். இன்றிரவு 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. 2 விளையாட்டுக்கள் மாணவர்களே என்னென்ன

விளையாட்டு அப்படின்னு காத்திருக்கீங்களா? வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. விளையாட தயாராயிருங்க. இன்றிரவு நினைவி சுகம் அழைக்கிறது தர்மபுரி உள்ளங்களை. இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம்.
5: இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலையையும் மழை பொழிவுகளையும் பார்க்கும் பொழுது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து போதுமானதாக வரும் என்று நம்புவதற்கு இல்லை. ஏன்னா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லை. அங்கு மழை அதிகம் வருமா வராதான்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எல் நினோன்னு ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மழைக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆகையினால் நேரடி விதைப்பு தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். குறுவைக்கே நேரடி நெல் விதைப்பு செய்யலாம். ஆனால் நிறைய பேர் வர நாற்று விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எந்த நம்பிக்கையில் அந்த நாற்று விட்டுருக்காங்கங்கிறது தெரியல. இன்னும் விட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஆற்றுல தண்ணி வந்து அந்த நாற்றை பிடுங்கி நட முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா அது ஒரு நம்பிக்கையான ஒரு நிகழ்வாக தெரியல. அதனால் அதை நம்பாதீங்க. வந்தால் நல்லது தான், பயன்படுத்திப்போம். ஆனால் வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டாம். அதனால் குறுவை பயிரை நேரடியாக விதைக்கிறதுக்கு முனைப்போடு செயல்படுங்கள். அதுதான் இன்றைக்கி நிலைமையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. தயவுசெய்து சம்பா நெல்லை இப்போ விதைக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அவசரப்பட்டு இப்போ தெளிச்சிடாதீங்க. குறுவை தான் நேரடி விதைப்பு பண்ணுறோமே, சம்பாவும் சேர்த்து பண்ணிடும் அப்படின்னு ஒரு நினப்பு வரும் உங்களுக்கு. அப்படி ஒரு நினப்பு வர வேண்டாம். ஏன்னா நீண்ட கால ரகம் ஆகஸ்ட் 15 அப்புறம்தான் தெளிக்கணும். மத்திய கால ரகம் செப்டம்பர் முழுவதும் தெளிக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு நெல்லுமே விதைக்கக்கூடாது. குறுவை விதைக்கிறதா இருந்தால் ஜூன் மாதத்துக்குள்ளே விதைக்கணும்.

பரவாயில்ல, ஜூலை முதல் வாரம் ரெண்டாவது வாரம் வரைக்கும் கூட விதைக்கலாம். அதுக்கப்புறம் குறுவை விதைக்க வேண்டாம். ஜூலை மாதம் ரெண்டாவது வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் முடிய எந்த ஒரு நெல்லையும் விதைக்கக்கூடாது. அப்படி விதைச்சிங்கன்னா அது பின்னால் பூக்கும் பொழுது அல்லது பால் பிடிக்கும் பொழுது மழையில் மாட்டிக்கொள்ளும் அல்லது வறட்சியில் மாட்டிக்கொள்ளும். அதனால் தயவுசெய்து குறுவை நெல்லை இப்போ உடனடியாக விதைங்க. கம்பா நெல் பக்கம் இப்போ போகாதீங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது நேரடியாக விதைக்கிறது வர நெல்ல வர மண்டலில் விதைங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு எந்த விதமான உரமும் இப்போ போட வேண்டாம், விதை நேர்த்தி எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சு விதைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த நாற்று விடுற வேலை இதோடு நிறுத்திக்கணும். இனிமேல் நாற்று விடாதீங்க. ஏதாவதுன்னா நேரடி விதைச்சிக்கலாம், ஆற்றுல தண்ணி வந்தால் கூட நேரடியாக விதைச்சிக்கலாம், அதுதான் நல்லது. நாற்று விட்டு நடவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு இருக்காது குறுவை பயிரை பொறுத்த வரைக்கும். அதனால் தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், குறுவைக்கு நாற்று விட்டு நடுறதுக்கு முயற்சிக்காதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சம்பாவை இப்போ விதைக்காதீங்க, அதுக்கு காலம் இன்னும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகளையுமே இப்போ நம்பாதீங்க. புதுசு புதுசாக நிறையா பூச்சிக்கொல்லிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் தான் பூசணக்கொல்லிகளும் வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இயற்கை வேளாண்மையில் ரசாயனங்கள், அது உரமாக இருந்தாலும் சரி பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் தேவையில்லை. பல முறை சொல்லியாச்சு, இன்னமும் சொல்லுவேன். நீங்கள் தலைகீழ்னாலும் ஒரு ஸ்டேஜில் இந்த ரசாயனங்கள்லாம் கிடைக்காமல் போக போகிறது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், உங்கள் வயல் மண்ணை சாகடித்து விட்டீர்கள். அது உயிர் பெற வேண்டுமானால் மீண்டும் மீண்டும் ரசாயனங்களை அந்த வயலில் கொண்டு கொட்டக்கூடாது, தெளிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த மண் உயிர்ப்போடு இருக்கும். உயிர்ப்போடு இல்லாத மண் எந்த ஒரு பயிரையும் செழிப்பாக வளர வைக்காது. அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்னடா அது இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் உரம் போடாதங்கிறான், பூச்சிக்கொல்லி தெளிக்காதங்கிறான் அப்படின்னு நீங்கள் அழுத்து சலித்து கொள்ளலாம். அதற்காக நான் கவலைப்படுவதாக இல்லை, திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் மாறினா தான் விவசாயம் செழிக்கும், நிலையாக நிற்கும், நீடித்து நிலையாக நிற்கும் வளமான விவசாயத்தை பண்ண முடியும். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கேட்குறவங்க காதால் கேட்டு இப்படி விட்டுட்டு போகிறாங்க, இந்த காதால் கேட்டு இந்த காதால் விட்டுட்டு போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு அந்த ரசாயனத்தினுடைய பாதிப்பு உணரும் பொழுது தான் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி சிந்தித்து சிந்தித்து நிறைய பேர் இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறி வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லோரும் சிந்திக்கணும், ஒரு ஊர் ஒட்டுமொத்தமாக சிந்திக்கணும். அப்போ தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். ஊர் முழுக்க ஒன்று கூடி தேர் இழுத்தால் தான் தேர் நவரும், இதை பல தடவை சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஊர் முழுக்க ஒன்று கூடி ஒரு இயற்கை விவசாயத்தை செய்யணும். அதற்கு முனைப்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை அமைத்து கொண்டு நம்ம கிராமத்தில் இயற்கை விவசாயம்தான் பண்ணணும், ரசாயன உரம் இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, ரசாயன பூச்சிக்கொல்லிகள் இந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்து செயல்படுத்தினால் ஒழிய இந்த இயற்கை வழி விவசாயத்தை செய்ய முடியாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயற்கை வழி விவசாயத்துக்கு நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறவில்லை என்றால் உங்கள் மண் செத்துப்போகும், அதன் வழி பயிரும் செத்துப்போகும், அதன் வழி மகசூல் இல்லாமல் போகும், அதன் வழி அதை நம்பி இருக்கும் உயிரினங்கள் அழியக்கூடிய நிலை வரும். அந்த நிலைக்கெல்லாம் போகாமல் இருக்கணும்னா சுயமாக சிந்தித்து மற்றவங்க பேச்சை கேட்காம ஏன் பேச்சையும் கேட்காமல் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். அப்படி நீ சுயமாக சிந்தித்து செயல்பட்டால்தான் உன்னுடைய விவசாயம் செழிக்கும், நீ செழிப்பாக இருப்பாய். நீ செழிப்பாக இருந்தால் உன் ஊர் செழிப்பாக இருக்கும், உங்கள் ஊர் செழிப்பாக இருந்தால் உங்கள் பகுதியே செழிப்பாகும், அப்போ தான் நாடும் செழிப்பாகும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள்.

0: தயவு செய்து சிந்தியுங்கள். சுய சிந்தனை உங்களை மேலே தூக்கிவிடும். சுய சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். யாரும் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் உங்களை மேம்படுத்தும். தயவு செய்து சுயமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இல் இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: அன்பின் நிலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

0: காற்றலைகள் இசையை தைத்து காற்றின் தூரம் வரை கரம் பிடித்து கேட்கும் போது உள்ளமும் உயிரும் இனிக்கும் பாணியில் நம் வானொலியின் வான்வழி 27வது உதய விழாவையொட்டி மாந்தர் துணி வாழ்த்து தூவி செல்ல தத்தி திரியும் மலலை போல் இனி நனைந்திடுவோமே எம் இசையுலகின் இசை மாந்தர்களின் வாழ்த்து மலையில்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உங்கள் மனதை தொடும் மதுரமாய் ஒலிக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களோடு இணையும் நேயர்கள்
2: மக்களின் மகிழ்ச்சியாய் கடல் அலைகளின் ஓசையாய் மலையின் குளிர்ச்சியாய் பாச பண்பலை என்றும் ஆலமட்டியில் இருந்து ஏ தாமர்.
3: என் கோடை பண்பலை என் பேச்சும் மூச்சும் என் கோடை பண்பலை தான். 26 முடிஞ்சு 27 உதய நாள் வருகிறது. என்னுடைய பேச்சும் மூச்சும் என் கோடை பண்பலை தான். வாரிய தோழி
4: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள் சொல்பவர் பெருமாயி பெருங்காமலா. நன்றி.
5: 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்க வந்து வாழ்த்துவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாவட்டம் பேரூர்பட்டி கஸ்தூரி மயில் குடும்பத்தினர் வணக்கம் நன்றி.

0: நேர்களே, கவலைகளை கரைத்து கானமலையில் உங்கள் மனதை நினைக்க என்றும் உங்கள் துணையாய் வளம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை கூற வந்திருக்கும் நேயர்கள்,
1: கோடை பண்பலைக்கு 27 வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பாக உள்ளது நிகழ்ச்சிகள், எங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் வந்து காலையில் சாயங்காலம் 12 வரைக்கும் ரொம்ப இனிமையாக இருக்குது. நன்றி,
2: வணக்கம். என் இதயத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இதய பண்பலை கோடை பண்பலைக்கு 27 உதய நிலா வாழ்த்துக்களை குடும்பத்தோடு தெரிவித்துக் கொண்டிருக்கும். நன்றி.
3: எங்கள் இல்ல பண்பலை, எங்கள் இதய பண்பலை கோடை பண்பலை 100.5 உதய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிரகலட்சுமி. வாழ்க கோடை பண்பலை, வளர்க அதன் செயல்கள். நன்றி.
4: வணக்கம், சேலம் வேம்படிதாளத்தில் நல்லபணி பேசுறேன். கோடை பண்பலை கடந்த 20 காலமாக நேயர்களை தனி மனித ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் சொல்லி தந்து கால் நூற்றாண்டுகளாக நேயர்களை வளர்த்திருக்கிறது. நிகழ்ச்சி தலைவர்களும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களும் இயக்குநர்களும் பொறியாளர்கள் மற்ற அனைத்து நேயர்களும் கடமை செஞ்சிருக்காங்க இந்த 26 இந்த 27 தொடக்கத்திலேயும் இனிமேலும் காலகாலமாக நம்ம கோடை பண்பலை பல்லாண்டு வாழணுங்கிற வாழ்த்துக்களோடு சேலம் வேம்படிதாளத்தில் நல்லபணி பேசுறேன். கோடை பண்பலைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்களே, வானலைகளில் வர்ண ஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 27 உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
5: கோடை பண்பலையில் பணிபுரியும் அனைத்து உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் 26 முடிந்து 27 பணியெடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் சொல்லிக் கொள்பவர் மதுரை மீனாபால்புரத்திலிருந்து பாலசுப்ரமணியன் தனலட்சுமி.
6: என் இனிய நண்பனுக்கு 27 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு தென்காசி மாவட்டம் குறிகுள வட்டம் ஐயனிலிருந்து அன்புடன் செல்வம்.
7: வணக்கம் மேடம், நான் எமனேஸ்வரன் இந்துமதி பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
8: விருதுநகர் மாவட்டம் மேலத்தாயில்பட்டியிலிருந்து கொடைக்கானல் பண்பலையின் நீண்டகால மேயர் மாணிக்கராஜ், சகுந்தலா, பா குமார், கு நந்தியா, எங்களுடைய வாழ்த்துக்களை 100 வாழும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறோம். நிலைய இயக்குனர், அனைத்து ஊழியர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.

பரதம் உண்டு. தகஜன தகஜன தகஜன தகஜன. கதக்கும் உண்டு தீன தீன தீரனா.

0: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான பி

0: டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல் .in.
1: இசையமைப்பாளர் ஜிப்ரானின் இசையில் வைக்கம் விஜயலட்சுமி அவர்களின் நிறைவான குரலில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் உங்கள் KJR நாயகனாக அறிமுகமாகும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
1: மனதை வருடி இசையும் தகவலும் வழங்கி மகிழும் கொடை பம்பளைக்கு 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கூறுவது திருச்சி மாவட்டம் கல்பட்டி சத்தம் செந்தில்குமார் ராசஸ் மாதேஷ். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் கலாவதி, நான் பெருவளத்தில இருந்து பேசுறேன். கோடை இளவரசிக்கு 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: வணக்கம். நம் கோடை பண்பலையில் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேனில் ஊறிய பலாச்சொலை போல மிகவும் தித்திப்பாக இருக்கிறது. எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. நம் பண்பலை மூலம் மிகவும் அதிகமான அன்பு உறவுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நம் பண்பலையில் பணிபுரியும் அனைவரும் எனக்கு கிடைத்த அன்பு நிறைந்த பொக்கிசமான உறவுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த நல்வாழ்த்துக்கள். நான் பெற்றெடுக்காத என் பிள்ளை கோடை பண்பலைக்கு 27 பிறந்த நாள் நல்வாழ்த்து கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். இது போலவே இன்னும் ஆண்டுகள் பல ஆயிரம் நீடொளி வாழ்க வாழ்க, நின் புகழ் எத்திக்கும், இது போல இன்னும் பன்மடங்கு பரவி மனம் வீச வேண்டும் என்று மிக்க எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் சொல்வது ஈரோடு மாவட்டம் அத்தாணி கள்ளிப்பட்டி சுப்ர

0: நேர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து மகிழ உற்சாகத்தின் ஊற்றாய் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் துணையாய் பயணித்துக் கொண்டிருக்கும் 100.5 உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை சிறப்பாக எடுத்துரைக்க வந்திருக்கும் நேயர்கள்,
1: நாம் 100.5 பண்பலையை குழந்தைகள் முதல் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி கேட்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் நன்று. நம் ஊரில் நெசவு தொழிலுக்கு வானொலி மிகவும் உதவிகரமாக உள்ளது. அப்பவும் இப்பவும் எப்பவும் நம் 100.5 கோடை பண்பலை தான் டாப். நன்றி, வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம் விஜயா பேசுறேன். கோடை பண்பலை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. என் பையனும் 2000 பிறந்தான். எஃப்எம்மும் 2000 பிறந்தது. இப்போ 27 வருஷத்துல அடி எடுத்து வைக்க போகுது கோடை எஃப்எம். அதே போல என் பையனுக்கு 27 ஆகுது. அப்பதுல இருந்து 2000 இந்த கோடை நம்ம கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும். கோடான கோடிய நேயர்களாலையும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் கோடை எஃப்எம் 100.5 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றென்றும் இதே போல நேயர்களுக்கும் அங்கு வேலை பார்க்கும் அனைத்து ஆளுகளுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், நான் தேனி மாவட்டம் எர்த்தக்கநாயக்கனூர். நம் குடும்ப பண்பலையம் கோடை பண்பலை 100.5 இருக்கு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
4: தென்காசி மாவட்டம் இயக்குனர் வீட்டுல இருந்து சீனிவாசன் பேசுறேன். அதாவது 27 ஆண்டு விழா கொண்டாடும் கோடை பண்பலைக்கும் அதில் பணியாற்றும் சகோதர சகோதரர்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மேடம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்களே, வானலைகளில் வர்ண ஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம். கோடை மலையில் அமர்ந்திருக்கும் கோடை பண்பலை நேயர்களின் இளவரசியே, உனது 27வது பிறந்த நாளை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். வாழ்த்தும் இதயங்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கிழக்கு வண்ணான் துறையில் இருந்து என்றென்றும் அன்புடன் டிரைவர் சுரேஷ் காந்தி மற்றும் துபாய் கௌரவேல் மானசா. நன்றி, வணக்கம் நேயர்களே.
4: நம்ம 100.5 இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 27வது வயதில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு உதய நாள் நல்வாழ்த்துக்கள். அருப்புக்கோட்டை சுகந்தி சவுந்தர பாண்டியன்.
5: வணக்கம். கோடை மலையில் உயரத்தில் அமர்ந்திருக்கும் கோடை அரசிய கோடை பண்பலை நேயர்களின் நிலவரசியை, உனது 27வது பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். வாழ்த்தும் இதயங்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 19 கிழக்கு வண்ணாந்துறை என்றென்றும் அன்புடன் டிரைவர் சுரேஷ் ஜி மற்றும் துபாய் கௌரவவேல் மானசா. சங்கீதா கௌதமி. நன்றி நேயர்களே.

0: தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது. 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: அனைவருக்கும் உதயநாள் வாழ்த்துக்களோடு அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி ஆறுமுகம் நன்றி.
2: 27வது கோடைக்கடமை 100.5 கோடான கோடி வாழ்த்துக்கள். மேலும் வாழ்க வளர்களை வாழ்த்துவது நாமக்கல் மாவட்டம் மருவர்பட்டி ஐந்து சேர்ந்து. பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் விவசாயம், மருத்துவம், படிப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களும் இருக்கிறதுனால் அருமையாக இருக்கிறது. அதாவது மேலும் மேலும் வாழ்க்கை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் சிறப்பாடுகள் அருகே இருக்கும் மாவையின் பேசுகிறேன் மேடம். கோடை பண்பலைக்கு 27வது உதய வாழ்த்துக்கள். எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்குது, எல்லா அறிவிப்பாளருமே நல்லா பண்றீங்க.
4: வணக்கம். தென்காசி மாவட்டம் குருவிளம் பகுதியிலிருந்து செல்வராஜ் பேசுறேன். 27வது உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு என்னுடைய உளமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

மாற்றங்கள் பல கண்டபோதும் தொலையாத நேசமாய் காதுகளுக்கு தேன் தரும் சேவைகள் காலங்கள் கடந்தும் என்றும் நிலைத்திருக்க இனிய 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு வாழ்த்து தென்றல்.

நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே. உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள நீங்கள் மீண்டும் இணையலாம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் ஒளிப்பதிவிற்கு.

இளந்தமிழோடு பயணித்து இசைமொழியில் உரையாடும் இந்த மலனிகளுக்கு வாழ்த்து மலர் தூவிய நன்னெஞ்சங்களுக்கு, எம் இசை மாந்தர்களுக்கு இசையுலகின் சார்பில் பணிவான நன்றிகள். தொடர்ச்சியாக தொடரவிருக்கிறது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வார்த்தை சங்கிலி இஸ்கே இஸ்கு ரிஸ்க ரிஸ்கு காத்திருக்கிறது. விளையாட வாருங்கள். பரவேண்டிய இலக்கங்கள் அறிமுக மாணவர்கள் 24, 24, 24, வழக்கமான மாணவர்கள் 24, 24, 29, முன் இணைப்பிற்கு சுழியம் 4, 5, 4, 2.

வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் மாணவ கண்மணிகளே. இளையோர் பங்களிப்பில் உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இருள் படரும் வானத்தில் ஜொலிப்பது நட்சத்திரம். நம் வாழ்க்கை நட்சத்திரம் நம்முடைய லட்சியம். லட்சியம் எனும் நட்சத்திரத்தை கைக்குள் அடக்க வேண்டாம், மாறாக அதனை வழிகாட்டியாக பின்தொடர்ந்தால் சேரும் இடம் வெற்றியின் நிர்ணயம். பரந்த இந்த உலகில் மகிழ்வோடு பயணிக்கும் இளையோர் பங்களிப்பில் கேட்போமா இந்த 1 மணி நேரம் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் இருக்குது. வார்த்தை சங்கிலி இஸ்கு. இந்த விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட அறிமுகமானவர்கள் 2424224 வழக்கமான மாணவர்கள் 2424429 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0452 42. வார்த்தை சங்கிலி. எப்படி ஒரு வார்த்தையின் முடியும் எழுத்திலிருந்து இன்னொரு வார்த்தை ஆரம்பிக்க வேண்டும். இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் ஒழித்தால் இஸ்கு இஸ்கு என்றும், மாறுபட்ட வார்த்தைகள் ஒழித்தால் ரிஸ்கு ரிஸ்கு என்றும் சொல்ல வேண்டும். என்ன மாணவ கண்மணிகளே, ஆரம்பிக்கலாமா? நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: எடுத்து சீம் இசை மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கிஸ்கிஸ்க் என்ற இரண்டு விளையாட்டுகளோடு நிகழ்ச்சி வரும் முதல் மாணவ கண்மணி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைவிளையன்பட்டிலிருந்து பவானி சிங்கா.
0: பவானி ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
1: 10th சார்க்கா.
0: சரி, நிகழ்ச்சியில இருந்து விளையாட்டு ஆரம்பிக்கலாம்.
1: பத்தாம்
0: வகுப்பு போயிருக்குங்க, ஒரு மாதம் நிறைவடைய போகுது, அப்படிதானே?
1: ஆமாங்கக்கா.
0: எப்படி இருக்குது பள்ளி? எப்படி இருக்குது உங்களுடைய வகுப்பறை? எப்படி இருக்குது?
1: சூப்பரா இருக்குக்கா.
0: சூப்பரா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களே. அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? புது நண்பர்களா, புது வகுப்பறையா, புது ஆசிரியர்களா, புது புத்தகமா?
1: எல்லாமே ஒரே தான்க்கா.
0: எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கா?
1: ஆமாங்கக்கா.
0: ஓ, அப்ப எல்லாத்தையுமே ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஆயிடுமோ? அப்படியா? எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டா எப்படிமா பவானி? என்னதான் இருந்தாலும் 9th வகுப்பும் 10th வகுப்பும் உங்களுக்கு வகுப்பறை வேற தானே தந்திருப்பாங்க? எல்லாத்துக்கும் ஆமா. சரி, சாப்பிட்டீங்களா? மரம் சார்ந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்படி விளையாடுனது விளையாட்டு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு நீண்ட நாள் விளையாட்டு மாணவி பண்பலைக்கு.
1: நீங்க அது தொடர்பாவே சொல்லுவீங்கக்கா. அது சொல்லும்போது நான் இஸ்கி இஸ்கு சொல்லணும்க்கா. வேற வார்த்தை சொன்னீங்கன்னா அது இஸ்கி ரிஸ்க் சொல்லணும்க்கா.
0: இஸ்கு சொல்லணுமா ரிஸ்க் சொல்லணுமா?
1: இஸ்கு சொல்லணும்.
0: சரியா இருந்தா இஸ்கு, தவறாக இருந்தா
1: ரிஸ்க் சொல்லணும்க்கா.
0: பனைமரம்
1: இஸ்கு இஸ்கு.
0: பூனை
1: ரிஸ்க்.
0: தென்னமரம்
1: இஸ்கு இஸ்கு.
0: வாழைமரம்
1: இஸ்கு இஸ்கு.
0: யானை
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மல்லிகை
1: வெண்டக்கா.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள் கண்ணா. பாடல் கேப்போமா? நன்றிமா.
1: கேக்கலாம்க்கா.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: எட்டு திசை மிஸ்ஸை மெட்டுக்களை தருவது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. எழுமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களோடு, வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்கிரிஸ்கு அப்படின்ற இரண்டு விளையாட்டுகளோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் தங்கச்சி. யார் பேசுறீங்கம்மா?
3: தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் நாகமணி பேசுறேன்.
2: நாகமணி, என்ன படிக்கிறீங்க அக்கா?
3: 12th.
2: என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
3: வகுப்பறையெல்லாம்
2: அதே பள்ளிதானா இல்ல வேறு பள்ளியா? பழைய மாணவர்கள், பழைய நண்பர்கள் அப்படியே தொடர்கிறார்களா? இப்ப சாப்பிட்டீங்களா? ஒரு மாதம் நிறைவடைய போகுது. அப்படின்றப்ப பாடங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, நிகழ்ச்சியில இப்ப எந்த விளையாட்டு
3: விளையாடணும்?
2: அதை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பவானிஸ்ரீ விளையாண்டாங்க, நீங்க வார்த்தை சங்கிலி விளையாடணும். வார்த்தை சங்கிலி எப்படி விளையாடணும் தெரியல, ஒரு வார்த்தை சொல்லும் போது அது முடியும், அந்த எழுத்துல இருந்து ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கணும். சரி. கதம்பம்.
3: மாமரம்.
2: மடை.
3: குடை.
2: என்னமா?

0: குடை.
1: கடுகு.
0: ரம்பம்.
1: ரம்பமா?
0: ரம்பம்.
1: கம்பமா?
0: ரம்பம்.
1: ரம்பம்.
0: ம்.
1: உங்களுக்கு நான் கூ தானே சொன்னேன், கா கா கா கி கி கூ. ம்.
0: கரகம்.
1: ம்.
0: கரகம்.
1: மரகதம்.
0: மயில்.
1: இலை. இலை.
0: லாபம்.
1: சிறப்புமா? பந்தம். வாழ்த்துக்கள் கண்ணா. பாடல் கேட்போமா? நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களோடு. நிகழ்ச்சி கூற மாணவ கண்மணி யாரு? வருக, வணக்கம். யார் பேசுறீங்க? என்னமா? கரூர் பள்ளப்பட்டியிலிருந்து ஆலியா லூரி, சரியா? ஆலியா குட்டி, என்ன படிக்கிறீங்கம்மா? யூகேஜி. பெரிய கிளாஸ் படிக்கிறீங்களே. ஆமாவா? வீட்டில் யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா, அக்கா.
0: அக்கா என்ன பண்ணுறாங்க கண்ணா?
1: என்ன
0: படிக்கிறாங்க? அக்காவும் பெரிய கிளாஸ் இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடம் போறீங்களா? யார் கொண்டு வந்து விடுவா? அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்களா? ஸ்கூலும் வீடும் ரொம்ப தூரமா இருக்கா? பக்கத்துலயே இருக்கு, போயிட்டு வந்துடுவீங்க. உங்க மிஸ் பேர் என்ன? டீச்சர் பேர் என்னமா? சரி, உங்க வகுப்பறைக்கு எத்தனை டீச்சர் வருவாங்க தினமும்? ஒரே ஒரு டீச்சர் வருவாங்களா? டீச்சர் என்ன பாடம்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க?
1: எல்லாமே.
0: எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்க. ஆலியா, சரி, ஆலியா குட்டி சாப்பிட்டீங்களாமா? சரி, இப்ப நிகழ்ச்சியில எந்த விளையாட்டு விளையாடணும் உங்களுக்கு விளையாட தெரியுமா? இஸ்கு புஸ்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? யாராவது உங்கள்ட்ட ஏதாவது கேட்டா இஸ்கு புஸ்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, இப்ப நம்ம விளையாட்டு விளையாடுவோமா? அக்கா உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, பூ பூ சார்ந்து வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? வேற ஏதாவது சொன்னா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். ஆரம்பிக்கலாமா? மல்லிகை, சாமந்தி. வேக வேகமா சொல்லணும். அந்திப்பூ, புலி, மாதுளை, தாழம்பூ, அல்லிப்பூ, சம்மங்கி. சிறப்புமா. கரடி குட்டி, குறிஞ்சிப்பூ. சிறப்புகண்ணா, வாழ்த்துக்கள். பாடல் கேட்போமா? நன்றிமா.

முந்தி வரும் கவிமுகில் உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை. 9 மணிக்கு விரியும் வானவெளியின் வண்ணம் எது வலிமை. முற்பகல் 11 மணிக்கு கேட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. நாளை சர்வதேச MSME குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதிப்பாக்கல் அலுவலக உதவி இயக்குநர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள், நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். நாளைய சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் தனுஸ்ரீ அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு மதுரை மாவட்டம் கோகிலா அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தின்றல். இளையோர் பங்களிப்பில் 8 மணிக்கு இளமை பேசுகிறது 2 விளையாட்டுகளோடு சொலபடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவின் மடையில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடை தின்றல். இரவு 10 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் நினைவுகளை மீட்டி பார்க்க நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய

0: 8:31 நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கிராமம் ஐநாள் பாலத்திலிருந்து பிரவீன்குமார் பேசுகிறேன்.
0: திண்டுக்கல் பிரவீன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா? என்ன படிக்கிறீங்க?
1: இப்போ கவுன்சிலிங் போட்டிருக்கேன், 12th முடிச்சுட்டு.
0: ம், என்ன பாடப்பிரிவு எடுத்து படிச்சீங்க? என்ன மேற்படிப்பு படிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கு?
1: கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து படித்தேன் 12th. இப்போ வந்து பிஇசி எடுக்கலான்னு இருக்கேன் காலேஜில்.
0: இசி?
1: ஆமாக்கா.
0: பிடிச்ச பாடப்பிரிவுங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, மணி நிகழ்ச்சியில் எந்த விளையாட்டு விளையாடலாம்?
1: வார்த்தை சங்கரி விளையாடலாம்க்கா.
0: ஆரம்பம்?
1: மாமரம்.
0: மரகதம்?
1: மாலை.
0: இலை?
1: லாபம்.
0: லாபம். மடை? சிகரம்? சொல்லுங்க. இப்ப
1: மருதமலை.
0: மருத
1: மலை?
0: அதனா ரெண்டு இது, அதனா மருதமலை அப்படின்னா?
1: மருதமலை.
0: மருதமலை அப்படின்னீங்களா? சரிங்க, ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்களா?
1: ஆமாக்கா.
0: மரம், மருதமலை, எனக்கு என்ன?
1: மல்லிகை.
0: சிறப்புங்க. கை? கடகம். கலை? என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க.
1: மதுரை.
0: சிறப்புங்க. வாழ்த்துக்கள் தம்பிமா. பாடல் கேட்போமா?
1: கேட்கலாம்க்கா.
2: முந்தி வரும் கவிமுகில்
1: உங்கள் காலையே சொல்றேன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் நிறுவன நாள் சிறப்பு யாதுமாகியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மதுரை MSME உதவி இயக்குனர் ஆர். உமா சந்திரிகா அவர்கள்.
4: MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழ்ல வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட வியாபார கொள்முதல், அவங்க வந்து எவ்வளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்கிறது, இது ரெண்டும் பேசிஸ்ல தான் வந்து ஒரு MSME வரையறுக்கிறோம்.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
5: ஆரம்பிக்கலாங்களா?
6: கோடை பண்பலை 100.5 27 உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
7: ஒரே ஒரு பெயர் தான்
8: கோடை பண்பலை.
7: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
9: இருக்கும் வெறித்தனமா இருக்கும்,
7: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
10: கோடை பண்பலை 100.5
7: நல்ல நாள் தான்.
6: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
6: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல்

0: இனி அலைவரிசையின் ஒரு புள்ளியை தந்து கொண்டிருக்கிறது இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது 8:41. நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: ஈரோடு மாவட்டம்
0: மணிபாலன்.
1: கண்ணா
0: என்ன படிக்கிறீங்க? நீங்க பேசுறது சரியாக வரலமா? என்ன பாடப்பிரிவு எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய விருப்பத்துல தான் எடுத்தீங்களா? போன வருடத்தோட இந்த வருடம் உங்களை வந்து கொஞ்சம் காமா இருக்கீங்களா? 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு, 11ஆம் வகுப்பு தானே அப்படின்னு படிச்சுட்டு
1: இருக்கீங்களா?
0: எப்பவும் போல நம்ம கடமைகளை நம்ம சரியா செஞ்சா பலன் தன்னால் வரும். ம்,
1: ஆமாங்கக்கா.
0: பலன் இணைப்பில் இருக்கீங்களப்பா?
1: இருக்கேன்.
0: சரி, நிகழ்ச்சியில் எந்த விளையாட்டு விளையாடலாம்? சரி, பள்ளி சார்ந்தது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ம், பள்ளி சார்ந்தது வந்தால் இஸ்கு இஸ்குன்னு சொல்லணும், இல்லை என்றால் ரிஸ்க்குன்னு சொல்லணும். சரிங்களா? சப்பாத்தி. சப்பாத்தி. வடை. பள்ளி சீருடை. பள்ளி காலணிகள். புத்தகம். பேனா பென்சில். நரி. பள்ளி வாகனம். ஆசிரியர். சிறப்பு கண்ணா பாடல் கேட்போமா? நன்றிமா.
1: நன்றிங்கக்கா.

0: கோடை பண்பலை 100.5 இளையோர் பங்களிப்பில் இது எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: கவியரசன், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து.
0: என்ன படிக்கிறீங்க கண்ணா?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு போயிருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா, அப்பா, அக்கா இருக்காங்க.
0: அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா இப்ப பஸ்டி காலேஜ்.
0: சரி, வார்த்தை செங்கலி ஆரம்பிக்கலாமா?
1: ஓகேங்க.
0: விருட்சகம். என்னம்மா? மாலை தொடங்குங்க.
1: மரம். மரம்.
0: மண்டபம்.
1: மாங்காய்.
0: மரகதம்.
1: மண்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்கா.
0: உங்க நண்பர் யார் இருக்கா?
1: இங்க பக்கத்துல இருக்கா.
0: அவர் பேர் என்ன?
1: அவன் பேர் சுதா.
0: என்ன படிக்கிறாரு?

0: பக்கத்து பக்கத்து வீடா?
1: ஆமாங்கக்கா.
0: அவர்கிட்ட கொடுங்க.
2: ஹலோ அக்கா.
0: வணக்கம் கண்ணா, பேர் என்னம்மா?
1: என் பேர் சுபாஷ்.
0: சுபாஷ். சுகாஷ். பக்கத்து பக்கத்து வீடா? நண்பர்களா?
1: ஆமாங்கக்கா.
0: எத்தனை வருட நண்பர்கள்
1: நீங்கள்?
0: சரி, நீங்களும் வார்த்தை செங்கலி ரெண்டு வார்த்தை விளையாடுறீங்களா? ஆரம்பிக்கலாமா? விளைச்சல்.
1: லட்டு.
0: லட்டு. விரக்தி.
1: தீன்பண்டம்.
0: திண்டல்.
1: லவங்கம்.
0: சுண்டல். சரி, விகாரம். என்னாச்சு, மாவரிசை தானே, நிறைய சொல்லலாம்.
1: மயில்.
0: சரி, கற்பகம். பேச வந்ததுக்கு நண்பருன்னு சொன்னதுக்கு என்னை விளையாட வச்சிட்டீங்களா அப்படின்னு
1: கேட்குறீங்களா?
0: சரி, ரெண்டு பேருமே அழகாக விளையாண்டீங்க. பாடல் கேப்பு மனன்றிக்கண்ணா.
3: தூக்கு தரணும் அடாவடி, தூக்கு தரணும் அளப்பற, தூக்கு தரணும் தடாலடி, தூக்கு தரணும் கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94

0: 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம் முயற்சித்த கெட்ரிஸ்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். காலம் என்னும் பெருங்கடல் கரையோரும் கட்டி வைத்துள்ள கலங்கரை விளக்கம் நல்ல நூல்கள். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: உலகுக்கும் நிலவுக்கும் உண்டான காதலை யார் அறிவார்? உடையோனின் உள்ளத்தில் வசிக்க இசையில் மிதந்து பறந்து உட்புகவே, உள்ளத்தின் உட்புகவே அயராது உழைக்கும் அவனின் நிலையை கொடை தெஞ்சல் கோடை பண்பலை 100.5 உலகெங்கும் தூவி செல்கிறது. உடன் இணைவது நானுங்க செல்ல மகள் சிவசக்தி. வெண்மேனி மறைக்கும் கருநிற புடவையில் வெள்ளி கம்பி மிளிர மினிக்கி வந்த சிறுக்கி கண்டோர் கண்களை எல்லாம் தன் வசம் பிடித்து வைத்திருக்கிறாள். அவளின் வருகை அவனின் வாழ்வில்

உன் மத்தம் உயிரை ஒழுக்க காதல் மொழிந்த ஒரு கயவனின் ஏக்கங்கள் இசையை ஏணியாக்கி வான்வரை விரைகிறது. வெளியோ மொழியோ மொழிவதெல்லாம் காதல் மட்டுமே.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

காதலின் தூரம் இதழின் தூரம் வரை செல்ல எத்தனிக்கிறதாம். அவள் உடுத்திய வெள்ளி கம்பிய ஏனும் எட்டி பிடிக்க இதோ வருகிறது அவன்கிட்ட காற்றலை தூது. நீங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல்.

0: கவிதையாலே ஒப்பனை செய்கிறான் கவிஞரின் உதவியால். தென்றலோடு தைத்த பாடல் இதோ வலம் வருகிறது.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

காதல் மோகினி அவளை தரிசிக்க இரவை நீளச் செய்ய தவமிருக்கும் அவன் அவளின் விழியின் கிதத்தை எண்ணே என்று ரசிக்கிறான்.

இசையால் இன்னிசையால் உயர உயர பறக்கிறான் அவளின் வெளியின் வழியிலேனும் நின்றிட வேண்டி வளையின் தரிசனம் இயம்பும் இசையும் கருநிறப் புடவையை கரம் வரை நீட்டி வந்தது நிழலின் வடிவில் வழியில் நாமும் சென்று பார்த்திடுவோம் வாருங்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நினைக்கும் பொழுதெல்லாம் இனிக்கும் அவள் முகத்தை என்னென்று சொல்ல, ஆம்பளி மகள் மடந்தை அவளின் படத்தை மனதில் பதித்தவன் அவளுள் மயங்கியே ஆனான் பக்திமான்.

ஒருதலை காதலே முறிவும் கொள்கிறது, ஏனோ மொத்தமாய் பித்தமாய் காதல் செய்கிறது, அதுவே வாழவும் செய்கிறது. உடனிருக்க உயிரும் இணைக்குதே, காதலே பிரியாதே.

அழுகாய் உருகும் என் நேரம், பொழுதும் இருக்கும் நின் வசம், இரவில் மட்டும் உன் வாசம், நேரம் உருக நானும் பருக பருக, தீரா ஞாபகம் பாட்டில் கொட்டித்தீரா சோகம், உருகுகிறது காற்றோடு என் நினைவுகள்.

காற்றின் வழி காதலிட்டவனோ காத்திருக்கிறான். அவள் விழியின் மொழி புரியாது, பொருள் அவிழ்த்து காதல் கனவு காண உன்மத்தன் தான் அவன், அதுதான் காதல் கிறுக்கன். காதல் இன்றியா வெறிக்க வெறிக்க அவனையே பார்த்து கொண்டிருக்கிறாள். நிலவுக்கும் உலகுக்கும் காதலாம் காற்றலையில். கொடை தெஞ்சலோடு இணைந்திருந்தது நான் உங்கள் காற்றலை தூதுவி. தொடர்ச்சியாக தொடரவிருக்கிறது பழைய இடைக்கால பாடல்களோடு இசை வழியே உழவு வருகிறது நினைவே சுகம். தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக வரவேண்டிய இலக்கங்கள் அறிமுக நேயர்கள் 24 24 24, வழக்கமான நேயர்கள் 24 24 29, முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2.

இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் இதமாக உங்கள் நினைவுகளை மீட்டி பார்க்க கோடை பண்பலை 100.5 இப்போது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தென்னிந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் அருவியை சுற்றுலா தலமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்பில். தருமபுரி மாவட்ட அன்பர்கள் அறிமுகமாக 2424 வழக்கமான தருமபுரி அன்பர்கள் 2429 வரலாம். நினைப்பிற்கு 0454 நிகழ்ச்சியில் உங்களுடன் மகிழ்வோடு இணைகிறேன். உங்கள் லட்சுமி நாகேந்திரன். Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: இரவோடு இணைந்தாடும் இவ்வேளை கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: இரவு நேரத்துல கோடை பண்பலையில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் எந்திச்செட்டிப்பட்டி பிஎம்ராஜிமா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து தமிழ் பொண்ணு. அந்த படத்துல இருந்து ஆவாரம் பூவழகு என்ற
0: கேளுங்க. நன்றிங்க.
2: பூவழகே அழகே.

0: அழகான பாடல்களோடு இரவு இதமாக்கி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் ஒரு புள்ளிய இந்தி நினைவி சுகம் தர்மபுரி அன்பர்களோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய உற்சாகமான இனி இரவு வணக்கம். கோடை பண்பலை 27வது ஆண்டு உதய வேளாக்காலம் எனக்கு நல்வாழ்த்து சொல்றேன். அட்வான்ஸா நல்வாழ்த்து சொல்றேன். நான் தர்மபுரி ராஜா பேருந்து வாங்கிக்கிறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்யா?
1: படம் தர்மயுத்தம் ஆகாய கங்கை என்ற படம்
0: கேட்கலாங்களா? நன்றிங்க.

0: கோடை பண்பலை நூறு புளியந்தி நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க. என்ன பாடல் கேட்கலாம்? யார் பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலப்பட்டம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து விக்ரம், அதுல இருந்து என் ஜோடி மஞ்சள் குடி என்று பாடல் கொடுங்க. அனைத்து நேரத்தில் நன்றி.
0: வணக்கம்மா. நன்றிங்க.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறமா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பகல் நிலவு படத்துல இருந்து பூ மாலையே தோல் தருவா அந்த
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

0: நேரம் 10:26. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம் தர்மபுரி அன்பர்களோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கங்க.
1: தர்மபுரி மாவட்டம் ஏழையில் குணசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: அகல் விளக்கு படத்துக்கு நல்ல பாடல் கொடுங்கம்மா.
0: பாடல் கேட்போம்மா. நன்றிங்க.
1: நன்றிம்மா.

0: இனிய பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: நான் தருமபுரி மாவட்டம் உழவரசந்தேகிருந்து கோடை பண்பல் நேர் முடிப்பு பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க மாவட்டத்துக்கு நிகழ்ச்சி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா. படம் உயிரை உனக்காக 12 நாள் இந்த பூக்கள் மலர் சரிங்க. உங்களுக்கும் மாணவன் கேட்கிட்ட அச்சு உங்களுக்கும்
0: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி தர்மபுரி அன்பர்களோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேனம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, எங்கேயே கேட்ட குரல் இருந்து பட்டு வந்த சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி என்ற பாடலில் துணையாருக்காக கொடுத்துருக்கம்மா. நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.
2: பட்டு வண்ண சேலைக்காரி, என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

0: முந்தி வரும் கவிமுகில் உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழிக்கிறது அறிமுக உள்ளங்களை. 9 மணிக்கு விரியும் வானவில்லின் வண்ணம் எது வலிமை. முற்பகல் 11 மணிக்கு கேட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. நாளை சர்வதேச MSME குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதி பாக்கல் அலுவலக உதவி இயக்குனர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள், நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். நாளைய சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் தனுஸ்ரீ அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு மதுரை மாவட்டம் கோகிலா அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தின்றல். இளையோர் பங்களிப்பில் 8 மணிக்கு இளமை பேசுகிறது 2 விளையாட்டுகளோடு சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவின் மடையில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடை தின்றல். இரவு 10 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் நினைவுகளை மீட்டி பார்க்க நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். இரவு இதமாக்கும் வேளை கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். 10:44 வருக. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தருமபுரி லேக்கா பேசுறேன்க்கா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன காதல போட்டிருக்கா.
0: சின்ன கவுண்டர்ல என்ன போடலாம்? பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம்க்கா.
0: நன்றிமா.

0: இரவோடு இணைந்தாடும் இவ்வேளை கோடை பண்பலையின் ஒரு புழியேந்தி நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யார் பேசுறீங்க? என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: செந்தாழம்பூவில் வந்தாடும்
0: பாடல் கேட்போமா? நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: இனி அலைவரிசை 100.5 இனி வீசுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு.
0: யார் பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு.
0: சொல்லுங்க அன்பு, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இதே கோவில் படத்திலிருந்து இதயம் ஒரு கோவில் பாடல்
0: கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றி.

தர்மபுரி அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவீசுகம். மீண்டும் நினைவை மீட்டும் நாளை இரவு 10 மணிக்கு. இந்த இரவு விதமாகட்டும், விடியும் பொழுது சுகமாகட்டும். விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே. இனி இடைவிடா இசை மழையாக கேட்டு ரசிக்கலாம் இரவு சிறகு.

சிறகசைக்கும் தெஞ்சலுக்கு இசை சேர்க்கும் இனிய பணி, இதம் தேடும் இதயங்களுக்கு இலைப்பாற்றும் தாளாட்டாக இணைவது இரவு சிறகு. இரவு வணக்கங்கள் கூறுவது கோடி பண்பலை 100.5.

நாளைய புத்தம் புது நாளில் புத்தாக்கத்தோடு விழா வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த பிடிகள், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் திருவாரூர், 6:30 அனில் பாஸ்தா சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோவின் வசந்த விடிகள், 6:35 கரூர் தைலா ஹெல்த் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, இதில் இடம்பெறும் வேளாண் தகவல்கள் மட்டும் பாட்டும் பதமும். அடுத்ததாக 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி உமன்ஸ் இன்னர்வியர்ஸின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் இணைகிறார் சுகிசிவம் அவர்கள், 8:30 வைக்கிங் வனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இணைகிறார் தென்காசி கோஸ் சுவாமிநாதன் அவர்கள், 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 தொடரவிருக்கிறது சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 10:00 பண்பலை வானவில் இந்தியா மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோவின் வெளியே வராத வெளிச்சங்கள் இணைகிறார் சிறப்பு விருந்தினராக சாலை ராஜா மெய்வழிச்சாலை வசிப்பாளர் புதுக்கோட்டை, 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 சிறப்பு தேடி வரும் பண்பலை, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகில் இருந்து, அடுத்ததாக 12:00 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோவின் யாதுமாகி இணைகிறார் சிறப்பு விருந்தினராக சர்வதேச MSME குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதிப்பாக்கள் அலுவலக உதவி இயக்குனர் ஆர் உமா சந்திரிகா அவர்கள், நிகழ்ச்சி நெறியாளிக செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள், 12:30 தொடரவிருக்கிறது யாதுமாகி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 1:00 தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30 தொடரவிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினராக இணையவிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் தனுஸ்ரீ அவர்கள், 3:00 உயிரெழுத்து மதுரை மாவட்டம் கோகிலா அவர்களின் தெரிவில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:30 தொடரவிருக்கிறது உயிரெழுத்து, 3:40 பாட்டும் பதமும், 4:00 அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ண தூரிகை, 5:00 தொடரவிருக்கிறது இடைக்கால பாடல்களின் மற்றும் கவிதை தொகுப்போடு சித்திர செவ்வானம், 5:30 தொடரவிருக்கிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம் பார்த்திபன் கனவு, 5:55 ஆலய தரிசனம், 6:00 கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் மற்றும் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும், 7:00 தொடரவிருக்கிறது சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தொடரவுள்ளது இளமை பேசுகிறது, 8:30 தொடரவுள்ளது இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்ற

0: பத்து மணிக்கு பழைய இடைக்கால பாடல்களை கேந்தி நினைவே சுகம். 11 மணிக்கு இரவு சிறகு இதில் இடம்பெறும் பொதுமலை பொலிவு மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1089.
2: வினையேர்மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து
3: பெண்மானை போன்ற மிரளும் பார்வையும் அழகிய நாணமும் உடைய இந்த பெண்ணுக்கு புற அணிகலன்களை பூட்டுவதால் எந்த பயனும் இல்லை. குரல் எண் 1089 அதிகாரம் தகையணங்குறுத்தல்.
2: பிணையேர்மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து
3: பெண்மானை போன்ற மிரளும் பார்வையும் அழகிய நாணமும் உடைய இந்த பெண்ணுக்கு புற அணிகலன்களை பூட்டுவதால் எந்த பயனும் இல்லை. குரல் எண் 1089 அதிகாரம் தகையணங்குறுத்தல்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள் நேயர்களே, புதிய விடிகளில் புதுப்பொலிவோடு விழா வரவிருக்கிறது. கோடை பண்பலை 100.5. ஜெய்ஹிந்த்.

அதிகாலை, அழகான அதிகாலை, குளிர்ந்த காற்று, மேகம் மூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் சூரியன். இந்த புலராத காலை நேரத்துல குளுமையான காற்றோடு மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி இருக்குல்ல, அந்த அமைதிதான் ஆழ்ந்த சிந்தனைக்கான ஊற்று. இந்த அற்புதமான பொழுத புது பலத்தோட புது நம்பிக்கையோட உங்களுக்கான நாளா அமையும்னு கோடி பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துகிறது. அசையாமல் அசையும் புல் வெளிகளும் பூ மொட்டுக்களோடு இசை மெட்டுக்களும் மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வளமான அலைவரிசையாம் நமது கோடி பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். தரணி எங்கும் உள்ள தமிழ் பேசும் தமிழ் ஆர்வம் கொண்ட மக்கள் அனைவரும் நியூஸ் ஆனர் என்ற செயலி மூலமாக கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று சக வருடம் 1948, ஆஷாத 5 பராபவ, ஆணி மாதம் 12

நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூன் 26, 2026 மங்களகரமான வெள்ளிக்கிழமை. நேரம் சரியாக 4:57.

நேரம் அதிகாலை 5:30. நாம் இறைவனின் அருளோடு இணைந்திருக்கிறோம். கோடிப்பண்பலை 100.5 அருள் மாலை.